0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சுதான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பெண் வேணும், ஒரு பெண் வேணும், பசும் பொண்ணு நேரத்தில்

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில ஒரு சிறந்த பொறுப்பு அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சோர்வடையாத நபர்களா இருக்கணும். மனித மூளையை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் 90 நிமிடத்திற்கு ஒரு முறை நமது மனநிலை மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் காலையில 10 மணியை சிரிச்சுட்டு இருக்கிறவரு 11:30 நாம எதிர்பார்க்காதபடி கோபத்துல எரிஞ்சு விடுவாரு. மனச்சோர்வையும் மீறி மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் முகத்தில் பூசி கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த வாழ்க்கை.

சிறந்த நபர்களாக ஈடுபடுவார்கள். உள்ளுக்குள்ள ஆயிரம் இருக்கும், ஆனா வெளியே சந்தோஷமா காணப்படணும். சிறந்த பொறுப்புல இருக்கணும் அப்படின்னா நாம ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. இததான் உணர்ச்சி மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. சமூக நுண்ணறிவு அப்படின்றது தலைமை பண்புக்கு தேவையான முக்கியமான ஒரு பக்குவம். மக்களை உண்மையான வெளிச்சத்தில் பார்க்கக்கூடிய ஒரு திறமைதான் சமூக நுண்ணறிவு. சில பேரு நிறைய முயற்சி செய்வாங்க, ஆனா பெரிய தலைவரா மாற முடியாது. நல்லா பேசுவாங்க, எழுதுவாங்க, வாட்ட சாட்டமான வார்த்தைகள் அவங்க உதடுகள்ல இருந்து துள்ளி குதிச்சு ஓடி வரும். நடந்து போகும்போது காற்று மண்டலத்தையே கிளறி விடக்கூடிய வேகம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை அவங்களால சரி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய வாகன ஓட்டுநரே எதிர்த்தரப்புக்கு வேவு பார்ப்பவராக இருப்பார். எந்த காரணமும் இல்லாம சிலர் நம்ம கிட்ட நட்பு கொள்ள விரும்புறாங்க, நம்மளுக்கு கும்பிடு போடுறாங்க அப்படின்னா எல்லா நேரங்களும் அவங்களால சரியான நபர்கள் இல்ல. சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்படும் அப்படின்றத சாமர்த்தியத்தோட கண்டுபிடிக்க பழகணும். அதே போல ஒரு தலைமை பொறுப்புக்கு மாறணும், சிறந்த பதவியில உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய திறமைகள் போதும் அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய திறமைகளை கூர்மைப்படுத்துறதுல அக்கறை செலுத்தணும். ஒவ்வொரு மேடையிலையும் பார்வையாளர்கள் எதிர்பாராத ஒரு வசீகரத்தை செயல்பாடுகள்ல சேர்க்கணும். இதுதான் இவரோட பாணி, இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு எல்லா தரப்புல இருக்கிறவங்களும் நம்மளை நிர்ணயம் பண்ற அளவுக்கு நம்மளோட நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. அனைத்து நபர்களும் இனிய பழக்க வழக்கத்தால் நல்ல சுவாபத்தால் நண்பர்களாக மாறக்கூடிய சூழல் நம்மளை சுத்தி உருவாகணும். எந்த சூழல்லையும் எதிர்மறை செய்திகள் வராத மாதிரி இருக்கிறதுக்கு அது நிச்சயமா உதவி புரியும். நாம செய்யற வேலை மட்டும் முக்கியம் கிடையாது, ஒருங்கிணைக்கிறது கூட தலைமை பணியோடைய முக்கியமான ஒரு வேலை. இத புரியாதவங்க மாடு மாதிரி வேலை செஞ்சு ஆடு மாதிரி ஆயிடுறாங்க. சிலர் நல்லா பாடு நடத்துவாங்க, அவங்க வகுப்புல இருக்கக்கூடிய எல்லாருமே 100 விழுக்காடு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. நிர்வாகம் மேசில் எடுத்து அவரையே தலைமை ஆசிரியரா உட்கார வைக்கும். ஆனா ஒருங்கிணைக்கக்கூடிய பணியையும் அரவணைக்கக்கூடிய பணியையும் அவரால் சரியா செய்ய முடியாது. ஒரு மோசமான தலைமை ஆசிரியரா மாறிடுவாங்க. ஒரு கட்டத்துல நிர்வாகம் அவங்களை நீக்கவும் முடியாம தொடர்ந்து நடை போடவும் முடியாம அலைக்கழிக்கப்பட ஆரம்பிச்சிடும். பொதுவாவே ஆசிரிய பணி அப்படின்றது வேற, தலைமை ஆசிரிய பணி அப்படின்றது வேற. அது போலதான் நல்ல தலைவர் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. யாருக்கு தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும், தெரிஞ்சவங்கள அவருக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் தொலைநோக்கு பார்வையோட செயல்படணும். ஒரே ஒரு நபர் காதில் புகுந்த வண்டு மாதிரி குடைச்சல கொடுக்க முடியும், நிம்மதியை கெடுக்க முடியும் அப்படின்றத உணர்ந்திருக்கணும். சமூக நுண்ணறிவு கொண்ட நபர்கள் யாரையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள். வெளிப்படையா பகைக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. முடியாது அப்படின்றத கூட எவ்வளவு இனிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு இனிமையா சொல்லிடணும். ஒரு நபர் இருந்தாராம், அவர் மிகப்பெரிய பதவியில இருந்தாராம். தனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு அவரை பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்களாம். சிலருக்கு செஞ்சு கொடுத்துருவாராம், அதாவது கோரிக்கை முடியும் அப்படின்னா அவங்கள நிக்க வச்சு பேசி அனுப்பிடுவாராம். முடியாது அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு தேநீர் கொடுத்து அனுப்ப வராம். வரக்கூடிய நபர்கள் அந்த அணுகுமுறையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுடைய கோரிக்கை நியாயம் இல்லதான் அப்படின்ற உணர்வோட அந்த மனுஷரா தங்கமான மனுஷன்பா அப்படின்னு மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போற அளவு அவருடைய அணுகுமுறை இருக்குமா. அந்த நபரை பொறுத்தவரை அவருடைய அறைக்குள் நுழையக்கூடிய யாரும் கசப்போடு வெளியே செல்லக்கூடாது. மிகச்சிறந்த நோக்கத்திற்காக நாம் உழைக்க நினைத்தால் நமது செயலுக்கே உலகம் ஒத்தாசை புரியும். நோக்கம் சிறந்ததாக இல்லாவிட்டால் எத்தனை சாதுரியமான சூழல் இருந்தாலும் சகுனியை போல் தற்காலிக வெற்றிகளை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சரித்திரத்தின் பக்கங்களில் நிரந்தரமாய் வாழ்கிறவர்கள் உன்னதமான நோக்கத்திற்காக உயிரையும் துறக்க துணிந்தவர்கள். இதை மட்டும் நம்ம மனசுல பதிச்சு போதும் என்ற மனம் கொள்ளாம நம்மளுடைய திறமைகளை மெருகேற்றக்கூடிய குணம் கொண்டவர்களா செயல்படுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி அரண் வலியுறுத்தல், அதிகாரம் 4, குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதில் குற்றமற்றவராய் இருத்தலே சிறந்தாரம், மற்றவையெல்லாம் வீணான ஆராவாரங்கள். மனதில் மாசில்லாத ஒரு தன்மை என்பது எந்த ஒரு தூசமில்லாத தன்மை. கள்ளம் கபடம் இவை அனைத்தும் ஒரு மனதில் நிறைந்திருக்கும் என்றால் மற்ற நல்ல குணங்கள் எல்லாம் பெரிய சிறப்பல்ல அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு உணர்த்துறாரு. மனம் மாசடைந்த பிறகு எந்த வகையான நற்பண்புகள் கொண்டிருந்தாலும் அவை ஒருபோதும் பயன் தராது, அவையெல்லாம் வெறும் ஆராவாரங்களாகத்தான் இருக்க முடியும். மனம் தூய்மையானதாக இல்லாத பொழுது ஒருவர் தன்னை நல்ல மனிதராக நினைத்து கொண்டு தன்னுடைய செயலிலோ சொல்லிலோ வெளிக்காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் என்றால் அது ஏமாற்றுதலுக்குரியது. ஏமாற்றுகிற அவருடைய மனசான்றும் அதை அறிந்து கொள்ளும். ஆனால் ஒருவர் நல்ல மனதோடும் கள்ளம் கபடம் இல்லாமலும் இருக்கிறார் என்றால் அவருக்கு வெளிவிடங்கள் தேவையில்லை. ஏனென்றால் அவரது மனமே நன்றாக இருக்கிறது. அதற்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் இயல்பாகவே அவரது மனம் செம்மையானதாக இருக்கும், கள்ளம் கபடம் அற்றதாக இருக்கும். மனம் தூயதாயிருக்கையில் வெளிக்கோலம் தேவையில்லை. மனம் தீயதாயிருக்கையில் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றும். வீண் ஆராவாரமான இந்த வெளிவேடங்கள் ஒரு நாளும் பயன்படாது. தூய்மையான மனம் எப்போதும் அன்பையும் நேர்மையையும் மட்டுமே வெளிப்படுத்தும். எந்த ஒரு செயற்கையான அலங்காரமும் அதற்கு தேவையில்லை. வெளிவேடங்கள் இல்லாத வாழ்க்கை பயமற்றது, மன அமைதி நிறைந்தது. எண்ணம் தூய்மையாக இருந்தால் வார்த்தையும் செயலும் தானாகவே தூயதாகிவிடும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: உயரமான விலங்கு எதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஒட்டகச்சிவிங்கி. அதே உயரமான மரம் எதுன்னு கேட்டா நிறைய பேரு பனைமரம் தென்னை மரம்னு டக்குன்னு சொல்லுவோம். அதே வரிசையில உயரமான கட்டடம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேரும் ஒரு நிமிஷம் யோசிப்போம். அப்படி இந்தியாவிலேயே உயரமான கட்டடம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடம் நம்ம சென்னையில தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுல 15 மாடிகள் இருந்திருக்கான். 15 மாடி அந்த கட்டடத்தோட உயரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 54 மீட்டர், அதாவது 177 அடி. அப்பலாம் சென்னையை சுத்தி பார்க்க வர்றவங்க இந்த கட்டடத்துக்கு வராம போக மாட்டாங்களாம். அதுதாங்க சென்னையில உள்ள LIC பில்டிங். இது 1959 காலகட்டத்துல இந்தியாலேயே உயரமான கட்டடமா இருந்திருக்கு. உலக அளவுல உயரமான கட்டடம்னு பார்த்தா அது புர்ஜ் கலிஃபா. இதுல கிட்டத்தட்ட 163 பில்டிங் இருக்குதான். உயரம்னு பார்த்தோம்னா 2717 அடி. சரி, இந்தியாவோட உயரமான கட்டடத்துக்கு வருவோம். அது மும்பையில இருக்கக்கூடிய பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு குடியிருப்பு கட்டடம் தாங்க. உயரம்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1050 அடி, அதாவது கிட்டத்தட்ட 80 மாடிகள் இந்த கட்டடத்துல இருக்குதான். இனிமே இந்தியாவிலே உயரமான கட்டடம் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேலஸ் ராயல் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. முன்னொரு காலத்துல ஒரு நாட்டுல மழையே பெய்யலையாம். அந்த பகுதியில கடுமையான வறட்சி, விவசாயிகள் எல்லாரும் விவசாயம் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்றாங்க, அந்த விவசாயிகள் நீண்ட கால்வாய்களை வெட்டி ஆற்றிலிருந்து நீரை கொண்டு வந்து விவசாயம் செய்து விடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. அதனால அவங்கள நிறைய பேரும் வெள்ளனே வந்துடுவாங்க, கால்வாய் வெட்டக்கூடிய பணியில ஈடுபடுவாங்க. அவங்கள ஒரே ஒரு விவசாயி மட்டும், நான் என்னுடைய வயல்ல இருந்து 6 வரைக்கும் கால்வாயை வெட்டி முடிக்காம வேற எந்த வேலையும் நான் செய்ய போறது இல்ல அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டாரு. மறுநாள் அதிகாலையில கிளம்பிட்டாரு, மண்வெட்டி எடுத்து கால்வாய் வெட்ட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல அந்த விவசாயியுடைய மகன் அவரை தேடி வர்றான். அப்பா, நீங்க குளிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு, இதோ என்ன கொண்டு வந்திருக்கேன், என்ன தேய்ச்சு முதல்ல குளிங்க அப்படின்னு சொல்றான். உடனே விவசாயி சொல்றாரு, இல்லடா மகனே, கால்வாயை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் குளிப்பேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு அவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ உச்சி பொழுது வந்துடுச்சு. அந்த விவசாயியுடைய மனைவி ஒரு பாத்திரத்துல மதிய உணவு கொண்டு வந்திருக்காங்க. தன்னுடைய கணவரை, எங்க நீங்க சாப்பிடக்கூடிய நேரம் வந்துடுச்சு, இதோ உங்களுக்காக உணவு கொண்டு வந்திருக்கேன், கை கால்களை கழுவிட்டு சாப்பிட வாங்க, இல்லைன்னா உணவு ஆறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. மனைவி கிட்டையும், கால்வாயை வெட்டி முடிக்கிற வரைக்கும் எதுலையும் கவனம் செலுத்த மாட்டேன், நீ உணவு எடுத்துட்டு போ, நான் வரேன் பின்னாடியே வீட்டுக்கு அப்படின்னு அவங்களே வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. விவசாயி தொடர்ந்து கால்வாயை வெட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ மாலை பொழுது வந்துடுச்சு, நீண்ட கால்வாயை வெட்டி முடிச்சிட்டாரு. ஆற்றிலிருந்து நீர் பாய்ந்து வந்து அவரது வயலை சென்றடைய ஆரம்பிச்சது. இப்போ அந்த விவசாயிக்கு அவ்வளவு சந்தோஷம், வேகமா வீட்டுக்கு போனாரு. மகனே, அந்த எண்ணெய் எடுத்துட்டு வா, அப்பா குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாரு. மனைவி கிட்ட, உணவு எடுத்து வைமா, சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு எடுத்து வச்சதும் பசியார உணவு உண்டாரு. அன்னைக்கு முழுசும் உழைத்த அந்த களைப்போட களைப்பு தீர நல்லா உறங்க ஆரம்பிச்சாரு. இந்த விவசாயியுடைய பக்கத்து வீட்டுல இன்னொரு விவசாயி இருந்தாரு. அவரும் இவரை போலவே, இன்னைக்கு கால்வாய் வெட்டி முடிக்காம நான் எந்த வேலையும் செய்ய போறது இல்ல அப்படின்ற ஒரு உறுதியோட கிளம்பினாரு. ஆனா அவருடைய மகன் குளிக்க வந்து அழைத்த போது குளிக்க போயிட்டாரு. மனைவி உணவு கொண்டு வந்ததும் உணவு உண்ண போயிட்டாரு. ஊர்ல சுப காரியங்களுக்கு கூட்டதால அங்கேயும் கிளம்பி போயிட்டாரு. இந்த மாதிரி பல நாட்கள் முடிஞ்சு போச்சு. கால்வாய் வெட்டி முடிக்கப்படவில்லை. ஆனால் மன உறுதியோடு கால்வாயை வெட்டி முடித்த விவசாயின் வயலில் அந்த ஆண்டு பயிர் நன்றாக விளைந்தது. அண்டை விட்டு விவசாயிக்கோ வயலில் விளைச்சல் வழக்கத்தை விட குறைந்து போனது. இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய நீதி என்ன அப்படின்னா, மன உறுதியோடு செயலாற்றுவதே வெற்றி அடைவதற்கான வழி. பொதுவாவே நம்மளுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தேவையற்ற கவனச்சிதறல்களை தவிர்க்கணும். சவால்கள் மற்றும் தோல்விகள் உருவாகும் போது அதை பார்த்து துவண்டு போயிடாம அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு மறுபடி எழுந்து நிக்கணும். நீண்ட கால முயற்சிகளுக்கும் இடையூறுகளை தாண்டி செயல்படுறதுக்கும் மன உறுதி மட்டும்தான் எரிபொருளா அமையும். பயம் மற்றும் கடந்த கால கசப்புகளை தள்ளி வைத்துவிட்டு நிகழ்காலத்தில் முழு அர்ப்பணிப்போடு உழைக்கணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. சிரோனி தீஸ் அப்படின்ற கவிஞர் ஆசிய நாடுகளின் நகரங்கள் பலவற்றுக்கும் சென்று அரசவையில் பாடி ஏராளமான பரிசில்கள் பெற்று தன்னுடைய தாய் நாடான சியோஸ் தீவுக்கு கப்பல்ல திரும்பிட்டு இருந்தாராம். அவர் கூட அதே கப்பல்ல நிறைய பிரயாணிகள் இருந்தாங்களாம். எல்லாரும் வச்சிருந்தது விலை உயர்ந்த பொருட்கள். ஒரு நாள் திடீர்னு பயங்கரமான புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கப்பல் கவிழ தொடங்கிடுச்சு. அப்போ எல்லா பிரயாணிகளும் தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கிட்டு கடல்ல நீந்துறதுக்கு தயாரானாங்க. ஆனா இந்த கவிஞர் மட்டும் எந்த பொருளையும் எடுத்துக்கல, கடல்ல குதிக்க போனாரு. அப்போ ஒரு பிரயாணி அவரை தடுத்து நிறுத்தினாரு. உங்களுடைய மூட்டைகளை பார்த்தாலும் விலை உயர்ந்த பரிசுகள் மாதிரி இருக்கு, அதுல எதையுமே நீங்க ஏன் எடுத்துக்கல, அது உங்களுக்கு பயன்படாதா அப்படின்னு கேட்டாராம். என்னுடைய மூட்டைகள்ல விலை மதிப்புள்ள பொருட்கள் ஏராளமா இருக்குது அப்படின்றது உண்மைதான், அதை நான் மறுக்கல. ஆனா அந்த செல்வங்களை நான் உண்மையான செல்வமா பொருட்படுத்தல. என்னுடைய உண்மையான செல்வம் என் மனசுக்குள்ள எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்னது மட்டும் இல்லாம கடல்ல குதிச்சிட்டாரு. இப்போ இந்த கவிஞரை இவர் ஒருவேளை கொஞ்சம் மனநிலை சரியில்லாத நபரா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கரைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையும். எல்லா பிரயாணிகளும் நீந்தி கரை சேர முயற்சி பண்ணப்போ கடற்கொள்ளையர்கள் வந்து அவங்களுடைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. பல பிரயாணிகள் தங்களுடைய மூட்டைகளை வச்சுக்கிட்டு நீந்த முடியாம கடல்லையே மூட்டைகளோட மூழ்கிட்டாங்க. கவிஞரும் ஒரு சில பிரயாணிகளும் மட்டும் கரை சேர்ந்து ஒரு நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த நகரத்துக்குள்ள வாழ்ந்த ஒரு பெரிய பிரபு, அவர் ஒரு கல்விமான், அவர்கிட்ட போய் சேர்ந்தாரு இப்ப இந்த கவிஞர். இவரோட பேரை கேட்டதும் தான் தாமதம். அந்த பிரபுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி. அவரை வரவேற்று ராஜ உபச்சாரம் கொடுக்கிறாரு. சிரோனிதீஸ் உருவாக்குன அநேக கவிதைகள் அந்த பிரபுவுக்கு ஏற்கனவே மனப்பாடமா தெரியும். கவிஞரை பார்த்ததும் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கிறாரு. மறுநாள் தெருவழியே நடந்து வந்தாரு கவிஞர். தான் கூட கரை சேர்ந்த பிரயாணிகள்ல ஒரு சிலர் யாசகம் எடுத்து பிழைப்பதை கவனிக்கிறாரு. பார்த்ததும் என்னுடைய செல்வம் அழியாதது, அது என் மனசுக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னப்போ நீங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, இதுதான் அந்த செல்வம். கல்வி அப்படின்ற செல்வம் அழியாத செல்வம். யாராலையும் திருட முடியாது, யாராலையும் அபகரிக்க முடியாது. உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் அது நமக்கு பயன்படும். அழியக்கூடிய செல்வத்தை தூக்கிட்டு வர முயற்சி பண்ணீங்க. இன்னைக்கு உங்களோட நிலை இப்படி ஆயிடுச்சு, இனிமே இப்படி நடந்துக்காதீங்க, யாரையும் கேலி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை கொடுத்து நல்லபடியா உங்களுடைய ஊருக்கு போங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்குங்க அப்படின்ற அறிவுரைகளை கொடுத்து அனுப்பி வச்சாராம். ஆமா நேர்களே, கத்துக்கிட்ட கல்வி கைத்தொழிலா இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய பட்ட படிப்பா இருந்தாலும் சரி, எந்த சூழலையும் அது நம்மளை கைவிடாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439 3999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவான்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கிறதுல இன்னும் கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கும் நிறைய தகவலோட நான் வந்து இணைஞ்சிட்டேன். நம்ம காலை நேரத்தில் இன்றைக்கான வானிலை நிலவரத்தோடு இன்றைக்கி நாளை வந்து தொடங்கிடலாம். வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது காற்று வந்து கொஞ்சம் தீவிரமான ஒரு காற்றாக வந்து இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிருக்கு. ஒரு ரெண்டு நாள் மட்டும் காற்று நல்லா வந்து அடித்து நம்ம மீனவர்கள் கடலுக்கு போகாமல் செஞ்சது. இப்போ நேற்று பாம்பன் பகுதியில் மீனவர்கள்லாம் வந்து கடலுக்கு போயிட்டு ரொம்ப பரபரப்பாக இப்போ கடற்கரையில் வந்து வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. காற்று வந்து குறைஞ்சனால இப்போ அப்படி நம்ம வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 11 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 16 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்பும் இந்த இல்லை. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு வானிலையோடு எப்பவும் இருக்கிற வானிலையோடு இன்றைக்கி நாள் வந்து தொடங்கியிருக்கு. இதே மாதிரி இன்றைக்கி நாள் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம திருக்குவாடி பகுதியில் வந்து நிறைய பாம்பன் பகுதி மீனவர்கள் அவங்களுடைய விசைப்படைகளை நிப்பாட்டி அங்கே வந்து வந்திருக்கக்கூடிய மீன்களை வந்து வியாபாரிகளை வித்துட்ருப்பாங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கட்டும், நல்ல ஒரு வருமானம் எல்லாருக்கும் வந்து கிடைக்கட்டும், எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து போகட்டும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் மீன்பாடு வரல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் இந்த போன வாரங்களில் பெரிய அளவுக்கு ஒரு பாடு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் நல்லபடியான ஒரு மீன்பாடு எல்லாருக்கும் கிடைக்க வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752677773.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
6: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டைஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
7: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:24 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய தமிழக அரசுக்கு ஒரு வாட்ஸ்அப் செயலி அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதில் அவங்களுக்கு வந்து ஒரு கணக்கு வந்திருக்கு. இப்போ அந்த கணக்கு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சான்றிதழ் இல்லை அரசு சேவைகளை பெறுறதுக்காக வாட்ஸ்அப் வழியில் வந்து எளிதில் ரொம்ப பெறுறதுக்காக நம்ம அரசு நம்ம கையில் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் செயலியின் மூலமாக வந்து நம்ம ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணுக்கு ஒரு 20 துறைகள் சார்ந்து 66 சேவைகளை நம்ம இதில் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட அந்த சான்றிதழ்களை வந்து பெற முடியுமா, நம்மளை பற்றின ஒரு தகவல்களை வந்து கொடுக்கும் பொழுது நம்மளோட சான்றிதழ்கள், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இது மாதிரியான சேவைகளை வந்து பெற முடியும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்காக அந்த மனுக்கள் கொடுக்கலாம்னா அதுக்காகவும் இந்த நம்பரை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அரசு மூலமாக நம்ம பெற வேண்டிய சேவைகள் தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வந்து பயன்படுத்துறதுனால ஒரு சில நேரங்களில் இது வந்து பயன்படாமல் கொஞ்சம் லேட்டாக வந்து ரிப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க இது பயன்படுத்தப்படுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம பயன்படுத்தலாம் சில இடங்களில் இது நம்மளுக்கு பெரிய உதவியாகவும் வந்திருக்கும். இந்த நம்ம அரசு நம்ம கையில் அப்படின்ற திட்டத்தின்படி நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பை வந்து பயன்படுத்தணும், வாட்ஸ்அப் செயலியில் உங்களையும் வந்து இணைச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த என்ன சொல்கிறேன் சேவ் பண்ணி வச்சுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 7845252525 7845252525 இந்த எண்ணுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களை பற்றின தகவலை கொடுக்கறது மூலமாக நம்ம அரசு மூலமாக நம்மளோட சான்றிதழ்கள் பெறதுக்கும் மற்ற தேவைகளை வந்து பெறதுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோச எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்குது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்ற ஒரு புதிய காவல் பிரிவு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது என்ன, யாருக்காக அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் மூலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு சிறப்பு அதிரடிப்படை வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்த போலீஸார் வந்து தொடர்பு கொள்றதுக்காக ஒரு புதிய எண்ணாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கதா, 1091 இந்த எண். இந்த எண்ணை தொடர்பு கொள்றது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸாருக்கு இது பற்றின தகவல் வந்து போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் நம்ம பக்கத்துலேயே வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இருந்தாங்கன்னா அப்படின்னா அவங்க நேரடியாக வந்து பார்ப்பாங்க. எல்லா ஊர்லேயும் இவங்களால இருக்க முடியாது. மாவட்டத்துக்கே 2 SI 2 கான்ஸ்டபிள் இருந்தவங்களுக்கு தான் இருக்காங்க. ரொம்ப கம்மியான மக்கள் தான் இந்த பிரிக்கும் அதிகாரிகள் தான் இந்த பிரிவில் வந்து இருக்காங்க. இது மூலமாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு போலீஸாருக்கு நம்ம வந்து தகவலும் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவசர கால உதவி எண் அப்படிங்கிறது 112 அப்படின்ற ஒன்று எண் ஒன்று இருக்குது. அதோட சேர்த்து இந்த 1091 அப்படின்ற எந்த எண்ணையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட ஒரு அழைப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கால் பண்ணால் 24 மணி நேரத்தில் எப்போ கால் பண்ணாலும் வந்து அவங்க கால் வந்து எடுத்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்பாங்க. அதனால் நம்ம தயங்காமல் இதை வந்து பெண்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இவங்களுக்கான தேவைகளாக வந்து இருக்கிறது இது வந்து பெருசாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு அவசர காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்தாமே இருக்கிறது, அது அளவுக்கு நம்ம பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறது முக்கியம்தான். இந்தளவுக்கு பிரச்சனை இல்லாமல் எந்த பெண்ணும் வந்து பாதிக்கப்படாமல் இருந்தாங்கன்னாவே வந்து போதும். பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கால் பண்ணி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு பிரச்சனைகளை வந்து போகிறதுக்கு முடிஞ்சளவுக்கு எல்லாரும் பாதுகாப்பாக இருப்போம், பெண்களையும் பாதுகாப்பாக நடத்துவோம் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:39 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசு FM 90.4 விழுப்புப்பாடல் நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஒரு துறைகளில் நல்ல ஒரு சாதனையை படைத்த, இல்லை துறைகளுக்காக அர்ப்பணித்த, துறைகளுக்காக நிறைய பங்களிப்பை வந்து கொடுத்த நிறைய பேருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் அப்படின்ற மாதிரி விருதுகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி பத்ம விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே 3 தேதி ஒரு தடவை வந்து கொடுக்கப்பட்டது, திரும்பவும் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. 2 கட்டமாக 65 பேருக்காக அந்த பத்ம விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பத்ம விருதுகளில் வந்து பார்க்கும் பொழுது 131 பேருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அதில் சில பேருக்கு வந்து ஏற்கனவே கொடுத்து முடித்தாங்க. இப்போ அதில் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டதில் அவங்களுக்குனா இப்போ வந்து விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, 63 பேர் வந்து சொல்ல முடியாது. ரொம்ப குறிப்பாக நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு வந்து பார்க்கும்போது நடிகர் மம்முட்டி, நடிகர் மாதவன் அவங்க 2 பேர் வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் ரோஹித் சர்மா, இப்போவுமே அவங்களாம் இருக்காங்களே தெரியல, சில மேட்ச்சில் வந்துருப்பாங்க, சில மேட்ச்சில் இருக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. விருதுகள் வாங்கின எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இந்த மாதிரினா விருதுகள்னா வாங்கணும், ஒரு பெரிய உயிர் இடத்துக்குனா போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம், அந்த மாதிரியான ஒரு மைண்டில் ஒரு ப்ராசஸ் அப்புறம் நம்மளுக்கு வருமா அப்படின்னு எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம வாட்டில் வேலைக்கு போகிறோம், வாழ்க்கையை பார்த்துட்டு சரி குடும்பத்தை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ சுற்றி நிறைய என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து உலகம் முழுக்க வந்து போகிறாங்க, நிறைய நம்ம நாட்டுக்காக நம்மளோட மக்களுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து. இப்போ எடுத்துட்டுருக்காங்க விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 11,095 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,500 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,238 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,08,480 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசு FM 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவரும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:02 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த சிங்கப்பெண் சிறப்பு காவல் அதிரடிப்படையை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம உலகம் முழுக்க நிறைய பிரிவுகள் நம்ம பெண்களால் வந்து நடத்தப்படுறது. எல்லா துறைகளிலுமே பெண்கள் இப்போ வந்து அவங்களுக்காக ஒரு அதிகாரியாக வந்து மாறி அவங்களோட பவரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக வந்து இருக்காங்க. மக்களுக்கு வந்து சேவை ஆற்றுறதுக்காக முன்னாடி வந்து வராங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ தான் சமயமாக ஒரு 100 வருஷத்துக்குள்ள வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நீங்கள் ராஜா வீட்டிலேயே பிறந்திருந்தாலும் நீங்கள் ஒரு இளவரசியாக மட்டும்தான் கடைசி வந்து இருக்க முடியும். அதான் ராணியாகிறது கூட வந்து அவ்வளோ வந்து சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் இந்த டைமில் அப்படி இல்லை. படித்தா நீங்கள் வந்து பெண்ணாக இருங்க, ஆணாக இருங்க, யாராக வேணா இருங்க, படிச்சிருந்தா போதும். நல்ல ஒரு திறன் இருந்தால் உங்களுக்கு வந்து போதும். உங்களுக்கு என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடிஞ்சால் போதும். நீங்கள் யாராக வேணால் வந்து மாறலாம், எவ்வளோ பெரிய அதிகாரியாக வேணால் வந்து மாறலாம். அந்த அளவுக்கு நம்ம உலகம் வந்து மாறி வந்து போயிட்டுருக்கு. அப்படி தான், அப்படி நம்ம வந்து என்னவா இருக்கணும், என்னவா ஆக ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து அதுக்காக உழைச்சி ஒரு பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளுக்கான தினமாக இன்றைக்கி தினத்தை வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி உலக பெண் அதிகாரிகள் தினம். அதிபராக, பிரதமராக, அமைச்சராக, எம்பியாக, ஒரு எல்லாம் ஒரு தூதராக, ஒரு சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய பெண் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தினம், அவங்கள வந்து கொண்டாடணும். அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த கிடைக்க நீ வாங்க அப்படின்னு சொன்ன முன்னாடி பாதி இடத்த இல்லை, பாதி இடத்த அவங்க தான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்குது. இப்போ நம்மளுக்கே வந்து தெரியும், ஸ்கூலில் நம்ம கிளாஸில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற எல்லாமே பொண்களாக தான் வந்துருப்பாங்க. அவங்கள காலேஜ் விட்டு அதானே, காலேஜ் விட்டு அவங்கள படிக்க வச்சு, இல்லை நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படியோ அதை போய் பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டு அதானே அவங்களால வந்து நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன

அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்களால் பண்ண முடியும். அதனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்களையும் அவங்களுக்கு என்ன பண்ண தோணுது, என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ண பிடிச்சிருக்கு, அவங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வைக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். எல்லா பெற்றோரும் இதுக்காக வந்து வழிமுறையினும். நம்ம ஊர்லேருந்தும் நிறைய அதிகாரிகள் வந்து உருவானுங்கிறது என்னோட ஆசை. பெண் அதிகாரிகள் வந்து உருவாகிறது ரொம்ப முக்கியம். அதனால் பெண்களை வாழ விடுவோம், வளர விடுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் ஆஃப் பனைச்சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்னு நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
0: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
4: அட, நம்ம அனுஜ் டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
5: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
0: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
9: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும், G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SK மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு SK மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் L முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு SK மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 மணிக்கு எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவானன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10.36 கோடி ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் இப்போ அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது எங்க எந்த யார் வந்து வேலைவாய்ப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, வங்கியில வந்து வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. எந்த வங்கி அப்படின்னா பாரத ஸ்டேட் பேங்க், அதாவது SBI வந்துருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. யாருக்காகனா பட்டப்படிப்பு முடித்தவங்களுக்காக. இது வந்து ஒரு ஒரே ஒரு தேர்வு எழுதி இல்லை ஒரு இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறது வந்து கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாக வந்திருக்கும். ப்ரிலிமினரி அப்படின்ற ஒரு தேர்வு வந்து இருக்கும். அது வந்து தொடக்கத்தில் யார் யார் வந்து எழுத வராங்களோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு தேர்வு. அந்த தேர்வு வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்திருக்கும். மெயின்ஸுக்கு அப்புறம் இன்டர்வியூ வந்திருக்கும். கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி வந்து எழுதுறது, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து ஆடணும்னா எப்படி எழுதணுமோ அதே மாதிரியான ஒரு ஒரு முறையில் வந்து இந்த தேர்வு வந்து நடத்திருக்காங்க. இது என்ன பதவி என்ன வேலை வந்திருக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறார். ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படின்ற அந்த பிரிவில் மொத்தமாக 1500 இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தால் போதும், பட்டப்படிப்பு முடிச்சவங்களுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இதில் நீங்கள் விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா SBI.bank.in அப்படின்ற இணையதள முகவரியில் இது பற்றின தகவல் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். SBI.bank.in விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வேலையாக வந்திருக்கும். இதன் மூலமாக வந்து கிடைக்கும் போது நல்ல ஒரு வருமானத்தோட நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல உயரிய ஒரு பதவி வந்து கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்மளோட கண்ல இருந்து கண்ணீர் வர நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம கண்ணை சுமிட்டுறதுக்கு 4 முக்கிய காரணங்கள் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முதல் காரணம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணுக்கு மேல கண்ணீர் சுரப்பிகள் தொடர்ந்து நீரை சுரந்துகிட்டே இருக்குமா. நாம கண்ணை சுமிட்டுறது மூலமா நம்மளுடைய விழித்திரை வழியா பரவி கண்ணை ஈரப்பதமா வச்சுக்கிறோம். இதனாலதான் கண்ணு வறண்டு போகிறது அப்படிங்கறது தவிர்க்கப்படுது. ரெண்டாவதா, கார்ல எல்லாம் எப்படி வைப்பர் தொடர்ச்சியா சுத்தம் பண்ணுதோ, நம்மளுடைய கண்ணை சுத்தம் செய்யறதுக்கும் இந்த கண் சுமிட்டுறது அப்படிங்கறது ரொம்பவே உதவியா இருக்கு. அதிகமான வெளிச்சம் இல்ல ஏதோ ஒரு பொருளோ உறுத்துது அப்படின்னா அன்னிச்சையாவே கண்ணு மூடி பாதுகாத்துக்கிறோமா. நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தொடர்ச்சியா நாம பாக்குற விஷயங்களை மூளை ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப நேரமாகி நம்மளுடைய மூளையே ரொம்ப டயர்டா ஆகிருமா. இந்த சின்ன கண் சுமிட்டுறது மூலமா மூளைக்கு சின்ன ஒரு ரெஸ்டுமே கிடைக்குது. அதுலயும் ஒரு மனுஷன் சராசரியா 1 நிமிஷத்துக்கு 15-20 தடவை கண் சுமிட்டுறோமா. இப்போ நீங்க கண் சுமிட்டுறீங்க அப்படின்னா இந்த 4 காரணங்கள்ல ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்கன்னா நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னா உலக பின் அதிகாரிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த தினத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அது வந்து அடிக்கடி எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்திருக்கு. நம்ம தான் என்ன அம்மா அப்பா, அம்மா அப்பா மூலமாக தான் நம்ம பிறந்திருந்தாலும், அம்மா அப்பா மூலமாக தான் அந்த உலகத்துக்கு வந்தாலும், அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்தக்காரவங்க எல்லாரும் முக்கியம் அப்படின்னு சொன்னாலும், இது எல்லாரை விடையும் ரொம்ப முக்கியமானது நமக்கு யார் அப்படின்னா நாம தான். நாம முதல்ல நம்மளை பார்த்துக்கணும், நம்ம நம்மளோட ஆசையை வந்து கொண்டு போகணும், நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து வாழணும், நமக்கு பிடிச்ச நம்ம மனசில் தோன்ற விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து முதல்ல வந்து உருவாக்கியிருக்கோம், படைக்கப்பட்டிருக்கோம். அது கடவுளால் வந்து படைக்கப்பட்டாலும் சரி, இயற்கையாக உருவாயிருந்தாலும் சரி, எப்படி உருவாயிருந்தாலும் நம்ம பிறந்துட்டோம். ஒரு 60-70 நமக்கான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது நமக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழணும். அதுதானே வந்து கரெக்டாக வந்திருக்கும். அது அப்போ தானே ஒரு நம்ம வாழ்ந்துட்டு போயிருக்கோங்கிறது நம்ம கடைசி காலகட்டத்தில், அப்பாடா இது நம்மளுக்கு பிடிச்சதே நம்மளுக்கு தோன்றதும் பண்ணியிருக்கோங்கிற ஒரு மனசை ஒரு ஆறுதல் வந்திருக்கும். எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க, ஆனால் ஒரு காலத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கூட இருந்தவங்க யார் யார், அவங்க இந்த 10 வருஷம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து பண்ணணும். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு ஆண்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த விஷயங்களுக்கு வந்து முன்னேறி போகணும். எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக போராடுங்க. அப்பா அம்மா முதல்ல அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் கூட பண்ணலாம், நீங்கள் வந்து எதிர்த்து நிற்காமல் போனால், எதிர்த்து நிற்காமல் இருந்தால் சரி, அவங்க வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் பண்ணுவாங்க. நல்லா நிறைய தெரிஞ்சுக்கங்க, நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணுங்கள், நிறைய படிங்க, நல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அதிகாரியாகவோ நல்ல ஒரு தலைவராகவோ ஒரு தலைவியாக வந்து உருவாகிறதுக்கு நம்ம ஒரு பெண்கள் வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைய பிடிக்கிறேன். நீங்கள் ஒரு நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை இன்னும் கடலோசி எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிக்கிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டட்டா, பை பை, சியூ மக்களே.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதி பூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத்தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு மணி 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை மணி 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 தேதி இரவு மணி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா, காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவங்களுடைய பிறந்த நாள். அவங்க 1927 பிறந்திருக்காங்க. காரக்குடியில் ஒரு அழகான கிராமத்தில் பிறந்து அவங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து பல இடைஞ்சல்களை சந்தித்து பல போராட்டங்களை சந்தித்து, ஏன் மவுண்ட் ரோட்லாம் வந்து பெட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நடந்து வந்து அதே மவுண்ட் ரோட்டில் அவங்க கார் பல காரை ஓட விட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு முன்னேறின கவிஞர் கண்ணதாசன் அவங்களுடைய இன்றைக்கி வந்து பிறந்தநாள். அதுக்கு அதை வந்து ஒரு சிறப்பான தகவல்களை கொடுக்க நம்ம நிவாசினி வர்றாங்க. வணக்கம் நிவா.
6: வணக்கம் அண்ணா,
5: எப்படி இருக்கீங்க?
6: சூப்பரா இருக்கேன். எப்படி?
5: நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு வந்து கண்ணதாசனுடைய பிறந்த நாள். கண்ணதாசன் பாட்டு நீங்க நிறைய பாடல் கேட்டிருப்பீங்க, நிறைய பாடல் கேட்காமலே இருப்பீங்க. அப்படி வந்து அவர்களுடைய கதைகள் நிறைய இருக்கு. நிறைய படத்துல கதை எழுதியிருக்காங்கல்ல, அவங்க ஒரு 4000 படத்துக்கு மேலேயும் பாடல் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின படத்துகள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க.
6: கண்டிப்பா. நான் கண்ணதாசன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து என்னோட 10th ஞாபகம் தான் வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இந்த நோட்ஸ்லலாம் வந்து கொடுத்துருப்பாங்க கண்ணதாசனோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு படித்து படித்து எழுதும் போது.
5: ஸோ
6: வந்து அப்போ கஷ்டமாக இருந்துச்சு என்னென்ன படம்லாம் ஞாபகம் வைக்க, இப்போலாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து அதை ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில் அவர் எழுதின திரைப்படங்கள்னு பார்த்தோம்னா அது ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 1958 வெளிவந்த நாடோடி மன்னன், அதுக்கப்புறம் மதுரை வீரன், நானே ராஜா, ராஜா தேசிங்கு, மகாதேவி, மாலையிட்ட மங்கை, தெனாலிராம், அதுக்கப்புறம் மன்னாதி மன்னன், திருடாதே இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான படங்கள் போயிட்டே இருக்குதுண்ணா.
5: இப்படி இவ்வளவு படத்துக்கு வந்து அவங்க கதை எழுதியிருக்காங்க. நீங்க அவங்க பாடல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்கல்ல?
6: கேட்டிருக்கேன்.
5: அதுல உங்களுக்கு ஒரு சிறப்பான பாடல் எதுவும் இருக்கா?
6: ஒரு சிறப்பான பாடல் எனக்கு சரியா சொல்ல தெரில, ஆனா வந்து இந்த கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விட அந்த இது கேட்கும் போது அவருடைய ஞாபகம் வரும்.
5: கண்டிப்பா கண்டிப்பா. அவரு நல்ல, அவர் மறைவுக்கு பிறகு போட்ட படம் நினைக்கிறேன், மறிக்கொழுந்து படத்துல. அப்புறம் அவங்க ஊரை பத்தியே ஒரு பாட்டு வந்திருக்கும், கண்ணதாசன் காரக்குடி அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கும் பாத்திருக்கீங்களா?
6: அந்த பாட்டு நிறைய பேர் கேட்போம்.
5: அதான் அவரு மறைவுக்கு பிறகு நிறைய பாடல் வரும். ஆனா எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் வந்து ஆகவே ஆகாது.
6: ஓகே.
5: அப்படி ஒரு காலத்தில் வந்து அரச கவிஞர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த லிஸ்ட்ல வாலியும் இருந்திருக்காப்ல. அப்போ வாலியை வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டு கேட்டிருக்காப்ல, வாலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காப்ல, கண்ணதாசனை அரசவை கவிஞர் ஆக்கிடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: கண்டிப்பா. நான் இந்த ஒரு காலத்துல இப்படிலாம் வந்து இன்னொரு ஒரு கவிஞர் ஒரு கவிஞரை சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனா அந்த காலத்துல வந்து ரொம்ப எல்லாருமே எந்தவித போட்டியும் பொறாமை இல்லாம அவங்க எப்படியாவது வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு சந்தோஷமான விஷயம்.
5: சூப்பர் சூப்பர், அழகான ரொம்ப கண்ணதாசனை பத்தி நிறைய தகவல் கொடுத்தியா. ஆனா நிறைய இன்னுமே கொடுக்கலாம், ஆனா நம்மளுக்கு போதிய நேரம் பத்தாவதுல பாடல்களுக்கு வேற ஆட்கள் வந்திருக்காங்கல்ல.
6: கண்டிப்பா. நான் கண்ணதாசன் பத்தி சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒரு ஷோவே பண்ணலாம், அந்த அளவுக்கு நேரம் இல்ல.
5: நன்றி சகோதரி.
6: நன்றி அண்ணா.
5: நிவா வந்து அழகாக சொன்னாங்க. உண்மையிலே அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு பாடல். ஏன்னா ஒரு நம்ம சோகமாக இருந்தாலும் அவங்க பாட்டு கேட்கலாம், சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க பாட்டு கேட்கலாம். ஆனால் காதலுக்கு வந்து நிறையா பாடல் அந்த காலத்திலேயே வந்து அழகழகான பாடலை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வரிகள், நம்ம பட்டுக்கோட்டை வரிகள் இதுகளெல்லாம் வந்து சேர்க்காம இப்போ வந்து எந்த பாடலுமே வர்றதில்லை. எப்படி இருந்தாலும் அந்த இப்போ பாடல் புதுப்பாட்டுகள் நிறையா கேட்டிருக்கீங்க, ஆனால் நான் கேட்ட பாடல்களில் ஒரு அதனுடைய தலைப்பினாலும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு, யார் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
7: தமிழ் திரையுலகின் ஜம்பவங்களான கவிஞர் கண்ணதாசன் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. காலத்தால் அழியாத காவிய கானங்களையும் இசையால் நம் மனதை தொட்ட இருவரின் புகழ் என்றும் மாறாது. க கடல் ஓசையப்பம் 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரின் சார்பாகவும், எனது சார்பாகவும் இருவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்வர். தில்லுமுள்ளு படத்திலிருந்து ராகங்கள் 16 உருவான வரலாறு, அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
5: நன்றி அண்ணா. ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்வர் அண்ணா தான் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கண்ணதாசன் விஸ்வநாதன் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மக்களே, நான் கண்ணதாசன் பிறந்தநாள் ஒன்று காலையிலேயே பார்த்த உடனேயே எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த கண்ணதாசன் பாடல்களை நம்மளுக்கும் கடலோசையில் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளில் நம்ம அவங்க இதுகளையும் ஒளிபரப்புறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. அதனால தான் நான் இந்த தங்கமான வாழ்த்துங்கிறதே மறந்துட்டேன். கல்யாண வாழ்த்து, திருமண வாழ்த்து, பிறந்தநாள் வாழ்த்து, பூப்புனித நீராட்டு விழா, புதுமனை புதுவிழா, ஓலை வாசிப்பு, யானஸ்தானம், பேர்சூட்டு விழா. இன்னைக்கு சார் கண்ணதாசனுக்கும் பிறந்தநாள், அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க பாடலை கேட்கலாம். வணக்கம்
8: அனைவருக்கும். இனிய காலை வணக்கம். நான் ராமேஸ்வரம் சம்மாமடத்துல இருந்து ராம பேசுறேண்ணா.
5: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம் அண்ணா.
8: வணக்கம்ண்ணா. ஆனா இன்றைய கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள், அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். அதனால அவள் ஒரு தொடர் கதை படத்துல இருந்து ஒரு சாங் போட்டுடுங்கண்ணா.
5: அழகான பாடலா கொடுத்துடலாமாண்ணா. கண்ணதாசன் பாடல்கள் நிறைய கேட்டிருப்பீங்கல்ல? உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எதுவும் இருக்கானா?
8: பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது.
5: எனக்கு பிடித்த பாடலே உங்களுக்கும் பிடித்திருக்கேன். அவர் பாடல்கள், அந்த பாடல் வந்து ஒரு இதமான பாடல், நைட் நேரத்துகள்ல கேட்கறதுக்கு, நம்ம மன கவலையை தீக்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் இல்லையா?
8: கண்டிப்பா அருமையான ஒரு கருத்துள்ள பாடல், அனைவருக்கும் உள்ள பாடல், எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம்.
5: நன்றி அண்ணா.
8: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
5: சிம்மமடத்திலிருந்து ராமண்ணா தான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அதற்கு முன்னால மறிக்குழுந்து படத்திலையும் ஒரு பாடலை கேட்போம். பாடல்கள் வருது தொடர்ந்து. இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க.

0: உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: சம்பர்னா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
4: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணும்?

0: வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: உயிரை காக்கும் உன்னத படிப்பை படிக்கும் இள மருத்துவர்கள் அனைவருக்கும், படித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும், படிக்க போகிற மாணவ செல்வங்களுக்கும் இள மருத்துவ தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி விஸ்வநாதன் அவங்களுக்கும் பிறந்த நாள். அவங்க வந்து ஒரு நல்ல பாடகர், ஒரு நல்ல இசையமைப்பாளர், நல்ல நடிகர். இவர்கள் நடித்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு லட்சுமி கல்யாணம், விஸ்வ துளசி, இப்படி பல படங்களில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறையா படங்களுக்கும் இசையமைச்சிருப்பாங்க. அதாவது கண்ணதாசன் சாருக்கும் இசையமைச்சிருக்காங்க, வாலிக்கு இசையமைச்சிருக்காங்க, எல்லாருக்கும் இசை அமைச்சிருக்காங்க. அதில் வந்து நிறையா படங்கள், அதாவது MGR-லேருந்து, சிவாஜியிலேருந்து, முத்துராமன், சைசங்கர், நம்ம ஜெமினி கணேசன், நம்ம நினைத்தாலே இனிக்கும், அதாவது சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ், அதுலேயும் இசையமைச்சிருக்காங்க நம்ம விஸ்வநாதன் சார். 1928 பிறந்திருக்காங்க. மெட்ராஸ் பாலக்கோடு அப்படின்னு அந்த ஒரு ஊரை வச்சுருந்துருக்காங்க. அங்கே பிறந்த விஸ்வநாதன் சாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, கண்ணதாசன் சார், விஸ்வநாதன் சார் காம்போவில் பாடல்கள், இசைகள் எல்லாமே அருமை. இரண்டு பேர் காம்போவில் நிறையா படங்கள், நல்ல சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. இருவருக்கும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அவங்க ரசிகர்களுக்கும் அவங்க பாடல்களை கேட்கும்போது அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வரும். அடுத்து கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் வந்து கண்ணதாசன் சாருக்கும் விஸ்வநாதன் சாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. ராமண்ணன் நீங்கள் கேட்ட பாடலும் வருது. பாடல்களை தொடர்ந்து வாழ்த்தலாம் வாங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல, ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதரகத்துல நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணும்ங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: ஒன்பது 43 நிமிஷத்துல இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாக. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க சின்னப்பாலத்திலிருந்து முனியசாமி பாக்கியலட்சுமி, முனியசாமி புவனேஸ்வரி சகோதரி வந்து எழுதியிருக்காங்க. அவங்க மய முகி தச்சன் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், புவனேஸ்வரி முனியசாமி அவங்க குடும்பத்தின் சார்பாகவும், நண்பர்கள் சார்பாகவும் சின்னப்பாலத்திலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. எனது சார்பாகவும் முகி தச்சன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. சுசீலா அம்மா வாய்ஸில் ஒரு சூப்பர் பாடல், கேளடி கண்மணி அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ராமநாதபுரத்திலிருந்து என்னை வியாபாரி ஜாயரிசன் அவங்க வந்து கண்ணதாசன் விஸ்வநாதனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாலும் பழமும் அந்த படத்திலிருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை சுகாசினி அவங்களும் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மக்களே, நிறையா பேர் SMS அனுப்பியிருக்கீங்க, நம்ம வாழ்த்து நிகழ்ச்சி தான் நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேள்வியோட நிவா வர்றாங்க, பதிலை சொல்லுங்கள், பாடலை அள்ளுங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதிலை சொல்லிட்டு பாடலை கேட்டு மகிழ்ந்திருங்கள், இணைஞ்சிருங்கள் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசையப்பம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:01. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. இன்னைக்கு வந்து 2 ஜாம்பவான்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி மூலமாகவே நிறைய பேருமே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது கவிஞர் கண்ணதாசன் அதுக்கப்புறம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இவங்களுடைய ஒரு 2 பேருடைய பிறந்த நாள் தான். ஸோ அவங்களுடைய பாடல்கள் அப்படின்றது எக்கச்சக்கமான பாடல்கள், நிறைய பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே வரிசையில் என்னுடைய ஃபேவரேட்டாகவும் நிறைய பாடல்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்களுக்குமே ஒரு சூப்பரான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வந்து போயிடலாம். நிலாவை காமிச்சு குழந்தைங்களுக்கு சோறுட்டின காலமெல்லாம் மலையேறி போச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து செல்போனை காட்டி தான் நிறைய பிள்ளைங்க வந்து சோறு சாப்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் குழந்தைங்களோட நிலைமை இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் செல்போனோட துணை இருந்தா தான் நிறைய பேர் நைட் சாப்பாட பெரியவங்க நாமளே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். காலை சாப்பாட்டை எந்த அளவுக்கு தவிர்க்க கூடாதோ அதே மாதிரி நைட் சாப்பாடை வந்து அளவோட கரெக்டா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள்ல எந்த வேலைக்கான சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய பதிலே நைட் சாப்பாடு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா நைட் நேரங்கள்ல தான் ஓரளவுக்கு சாப்பிடவே வந்து நல்ல டைம் வந்து கிடைக்குது. ஸோ மற்ற பொழுதுகளை விட நைட் நேரத்துல அதிகமாகவுமே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மற்ற பொழுதுகளை விட குறைவாக சாப்பிட வேண்டிய பொழுதே நைட்டு தான். அது நம்மள பல பேருக்கு தெரிகிறதே கிடையாது. அதுலேயும் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, காலையில் ஒரு பெரிய ராஜா போல் நல்லா வகை வகையாக வச்சு சாப்பிட்ணும், அதே நைட்டு வந்து கொஞ்சம் அந்த யாசகன் போல் நம்மளுடைய சாப்பாட்டு அளவை வந்து அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து காரசாரமாக சாப்பிட்ணுமா இல்லை இனிப்பாக ஒரு சாக்லேட் சாப்பிட்ணுமா இல்லை நல்ல குளிர்ச்சியாக நம்மளுடைய வயிற்றுக்கேத்தாப்பில் குழுக்குழுன்னு நல்லா வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுமா, எதுனாலும் நம்ம சாப்பிட்றது எந்த ஒரு வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நைட் நேரம் தான். இப்போ வந்து நமக்கு அந்த கிரேவிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு கூட பல கடைகள் வந்து 2 மணி 3 மணி இந்த ஒரு டைமுக்கு கூட பிரியாணி கடைகள் இருக்குது, நிறைய ஐஸ்கிரீம் கடைகளுமே வந்துருச்சு. ஸோ நைட்டு சாப்பாடு என்ன வேணும் அப்படின்னு நம்ம வீட்டில் என்னைக்காவது டிஸ்கஸ் பண்ணால் கூட நிறைய பேருடைய தேர்வாகவே ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், பரோட்டா இருக்கும், நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல Chicken 65 இருக்கும். இந்த மாதிரியான இரவு நேரங்களில் காரசாரமான உணவாக இருக்கட்டும் இல்லை சூடான உணவு, அதே சமயம் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சாப்பாடு, இதை சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்து சமீபமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கூட ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்படி வந்து இரவு நேரங்களில் தவறான உணவு பழக்கம் அப்படின்றது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர கால் பண்ணுங்க 7094439999. அதே சமயம் நைட்டு வந்து நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் அவஸ்தை கூட பட்டேன்ப்பா அப்படின்னு உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் தாராளமாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா இளையராஜா அவங்களுடைய இசையில் கண்ணதாசன் அவங்களுடைய வரிகளில் முள்ளும் மலரும் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நான்

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு ஜிஎஸ்டி கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு பிபிஎஃப் கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
0: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: பகல் நேரத்துல நாம எப்படி சாப்பிட்டாலும் நம்ம செய்யற வேலைக்கு ஏத்தாப்புல அதுவுமே ஈஸியா செமிச்சிரும். ஆனா நைட் நேரங்கள்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்படின்றது ஜீரணமாகவே கொஞ்சம் நேரம் எடுத்துக்குமா. ஸோ நைட் நேரங்கள்ல நம்ம ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரியான ரொம்ப சாதாரணமான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு குட்டி தகவலையும் உங்களுக்கு சொல்லிட்டு, நேரம் சரியாக 10:18 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேரும் நைட் நேரங்கள்ல அவதிப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசிடிட்டி, அதே மாதிரி வயிறு எரிச்சலா இருக்கு, வயிறு கோளாறு இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான அவஸ்தைகள்ல ஒரு சில நேரங்கள்ல நாமளுமே ஆளாகிடுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பின்னாடி தேடி பார்த்தோம்னா, அன்னைக்குன்னு நம்ம வந்து நல்ல காரசாரமான ஒரு உணவு சாப்பிட்டுருப்போம், இல்ல அப்படின்னா நல்ல சூடான சாப்பாடு சாப்பிட்டுருப்போம், இல்ல நல்லாவே குளிர் குளிர்ச்சியா இருக்கிற ஒரு ஐஸ்கிரீமோ இல்ல ஒரு நல்ல ஜூஸையோ அந்நியாரம் நைட் நேரங்கள்ல சாப்பிட்டிருப்போம். சோ இந்த மாதிரியான ஒரு உணவுகளை இரவு நேரங்கள்ல நம்ம சாப்பிடுறது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாமளுமே பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நைட்டு ஏன் நம்ம வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போதான் இந்த அசிடிட்டி, அஜீர்ண கோளாறு இதெல்லாம் இல்லாமல் நாமளும் அந்த ஒரு இரவு நேர தூக்கத்தை சுதந்திரமாக நல்லா நிம்மதியாகவும் தூங்க முடியும். ஒருவேளை இது இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தூக்க நேரம் அப்படின்றது பாதிக்கப்படும். அது பாதிக்குது அப்படின்னா அடுத்த நாள் வந்து தூக்கம் சரிவர பத்தாத பட்சத்தில் யாரை பார்த்தாலுமே நம்மளுக்கு எரிச்சலாக தான் வரும், நம்மளுடைய வேலையும் ஒழுங்காக ஓடாது. இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு நம்மளுடைய உணவுப் பொருட்கள் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இப்ப களத்துல இருந்து நேயர் ராமகிருஷ்ணன் அண்ணா வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்க?
9: என் பேர் ராமகிருஷ்ணன்.
8: ஐயா, இப்ப நம்ம மனிதர்கள்ல ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம் வந்து இருக்கும், ஒரு நல்ல ஒரு பழக்கமா, என்னன்னா மனிதர்கள்ட பேசுறதோட சக நண்பர்கள்ட பேசுறதோடையும்
7: அடுத்ததான் வந்து நாம வந்து இந்த மாதிரியான உணவுகளை நைட் நேரங்களில் சாப்பிடவே கூடாது அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறதே தக்காளி தான். நைட்டு வந்து நல்லா தக்காளி சட்னியோ இல்லை தொக்கு இந்த மாதிரியான உணவுகளை செஞ்சு சாப்பிட்றது இல்லை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம்தான். அப்படி சாப்பிட்றது நைட் நேரங்களில் நல்லது கிடையாது அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தக்காளியில் அசிடிட்டி ஏற்படுத்துறக்கூடிய அந்த ஆசிட் அதிகளவில் இருக்கிறது, இதை நைட் நேரங்களில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப பேருக்கு பிடிச்ச, ஏன் எனக்கே பிடிச்ச ஐஸ்கிரீம் தான் நம்ம வந்து இரவு நேரங்களில் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாம். ஏன்னா நடுராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளுடைய டிப்ரெஷனுக்கான ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா, அதாவது நைட் நேரங்களில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் எதனால ஏற்படும் அப்படின்றதே தெரியாது, அதுக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இரவு நேரங்களில் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிற ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கு ஐஸ்கிரீமே ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இதனால நைட் தூங்குறதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால இரவு நேரங்களில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்களுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:30. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு வந்து நிறைய தகவல்கள், அதாவது இந்த இரவு நேரங்களில் என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் நாம் எடுத்துக்க கூடாது, அதையும் தவிர்த்து நிறைய பேர் காரசாரமாக சூடாக குளிர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய வந்து சாப்பாடுகளை எடுத்துக்கிறோம், அது என்னென்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், இதை பற்றி தான் நாமளுமே பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அதே வேளையில் இரவு நேரத்தில் இந்த பக்கம், அதாவது இந்த ஒரு சாப்பாட்டு பக்கம் நம்ம போயிடவே கூடாது அப்படின்னா, அதில் குறிப்பாக இருக்கிறது க்ரீன் டீ. ஏன்னா க்ரீன் டீயில் வந்து அதிகமான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் டீயில் அதிகமான ஆன்டி ஆக்சிடன்ட்

0: ரெண்டெலாம் இருக்குது. ஸோ அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் தான். ஆனால் அந்த வந்து இரவு நேரங்கள் எடுத்துக்கிறது கண்டிப்பாக ஒரு ஆபத்தில் தான் முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரீன் டீயில் பார்த்தோம்னா காஃபி டீயை விட அதிகமான ஆசிட் அப்படின்றது இருக்குது. இதை நைட் நேரத்தில் குடிக்கிற பட்சத்தில் இதய துடிப்பாக இருக்கட்டும், பதட்டம், கவலைன்னு எல்லாமே வருமா. ஸோ இந்த க்ரீன் டீயை முடிஞ்ச அளவுக்கு பகலில் குடிக்கிறது மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து நிறைய குட்டி குட்டி பசங்களுக்கும் கொஞ்சம் பெரிய ஆட்களுக்குமே பிடிச்ச சீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நைட் நேரத்தில் சீஸ் போட்டு நல்லா ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். பிடிச்சதாக இருந்தால் கூட அது வந்து நம்மளுடைய தூக்க நேரத்தை கெடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நைட் நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு சீஸ் போட்டு அந்த ஜங்க் பொருட்களை வந்து தவிர்க்கணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் மருத்துவர்களுமே சொல்கிறாங்க. அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் நிவாஷ் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்னங்கண்ணா?
2: என் பெண் நிவாஸ்.
1: என்ன பண்றீங்க நீங்க?
2: ஸ்டூடியோ
1: ஸ்டூடியோ வச்சிருக்கவங்களுக்குமே இந்த கேள்வி வந்து சரியா தான் இருக்கும். உங்களுக்கு நேரத்துக்கு வந்து சாப்பிடுற சாப்பாடு அப்படின்னு கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போவோம், மொத்த ஃபங்க்ஷன் முடியிற வரை வேலை பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் போற டைம்லயோ சரி, இல்ல பொதுவா வீட்டிலே இருக்கிற டைம்லயோ இரவு நேர சாப்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு சொல்லுங்க, இரவு நேர சாப்பாடுகள்னா என்ன, என்ன எடுத்துப்பீங்க?
2: இரவு நேரத்துல நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டோம்னா இரவு நேரத்துல சாப்பாடு எப்பயாதான் சாப்பிடுது. ஏன்னா இரவு நேரத்துலனா முதல்ல நான் இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் முடியும் தெரியாது. அங்கே எப்படி சாப்பாடு இருக்குமா இருக்காது தெரியாது. ஏன்னா முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆகும். அப்போ முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் ஏதாவது இருந்தால் சாப்பிடணும், அப்படி இல்லாட்டி வந்துடும். வந்துட்டு இந்த ஈவினிங் 4 நைட்டு 10 வரைக்கும் நிற்கிற அந்த டயர்டுக்கே வந்து படுத்துக்கிறோம். சாப்பிட்ற மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறது. நான் அதே மாதிரி நாலேஜ் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நாலேஜ் அதே மாதிரி ஃபுல்லாக ஓடும். அந்த ஒரு நாள் முழுக்க நினைக்கிறாங்க நைட்டு சாப்பாடு மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் டைத்தில் சாப்பிட கிடையாது. இரவு நேரத்தில் மேக்ஸிமம் இப்போ நான் வீட்டில் இருந்தேன்னா சாப்பிட வீட்டில் வீட்டில் சாப்பாடு இப்போ கடையில் தான் ப்ரிப்பர் சிக்கன் சாப்பிட்றது, பரோட்டா, காரம், உரப்பு சால்னா மட்டும்தான் வேணும்னு கேட்டு சாப்பிட்றேன். அப்படி சாப்பிட்றதுனால ரொம்ப உரப்பாகவே சாப்பிட்றது. அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன்.
1: என்னோட கேள்வியுமே இதுதான். இந்த மாதிரி காலங்கள் போக போக அதிகமான உரப்புகள் இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்றது, ரொம்ப குளிர்ச்சியாக வந்து சாப்பிட்றது, ரொம்ப லேட் நைட்டில் 10, 11, 12 சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
2: லேட் நைட்னா எனக்கு இந்த போன வருஷம் சந்தியா பகுதியில் திருவிழா, அப்போ பயில மொத்தம் ஒரு 10 போயிருந்தோம். போயிட்டு நைட்டு 5 உள்ள சாப்பாடுலாம் சாப்பிட்டு நைட்டு 12 டீ குடிச்ச போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போய் இங்கே ராமேஸ்வரம் போயிட்டோம். ராமேஸ்வரம் 12 போயிட்டோம். போயிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு டீ இதெல்லாம் சாப்பிட்டோம். திருப்பி அதுக்கப்புறம் 5 உட்காந்து 3 பேசிக்கிட்டே இருக்கும். என்ன பேசணும்னா தெரியாம பேசிட்டே இருந்தேன். ஏதாவது கிண்டல் பண்ணி பேசிட்டு திருப்பி 4:30 ஒரு டீ குடித்தோம். திருப்பி அதுக்கப்புறம் உட்காந்து பேசிட்டு 6 டீ குடிச்சிட்டு ஒரு 6 டீ கடையில் மட்டுமே உட்காந்துட்டு இருந்தோம். அந்த நினை கடுப்பா என்ன தம்பி இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கேன்னு யோசிக்கிற அளவுக்கு நாங்க அஞ்சு வந்தோம். அதாவது இரவு நேரத்தில் சாப்பிட்றது தப்பு தான். ஆனா எங்களுக்கு வந்து பகல் டயத்துல நாங்க அந்த 10 ஆளுக்கு ஒரு வேலை பாக்குறாரு, ஆளு தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். ஆனா நைட் டயத்துலங்கிறமோ எல்லாரும் ஒன்னா சிறுமோ இந்த மாதிரி போய் சாப்பிடும் போது ஜாலியா இருக்கு. ஆனா அது வந்து தப்பு தான். ஏன்னா நைட்டு ரொம்ப லேட்டா சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் வரும், அல்சர் வரும், இல்ல உரப்பா சாப்பிடும் போது உடம்பு கெட்டு போறது அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நைட் டயத்துல சாப்பிட்டு காலையில நாங்க படுத்தலாம் தூங்கிடுவோம். காலையில வேலை செய்ய போவாங்க படுத்தலாம் தூங்குற நாட்கள்லாம் இருக்கு. அதனால இரவு நேரம் சாப்பிடறது தப்பு தான்.
1: இப்பவுமே தொடர்ச்சியா அது வந்து வச்சிருக்கீங்களா, இல்ல எப்பவாச்சும் நடக்கிறதா?
2: இல்ல இல்ல இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்பெல்லாம் ஃபுல்லா ஃபங்க்ஷன் அது இதுன்னு போறதுனால இப்ப அப்படி கிடையாது. அது இல்லாம நைட் இப்ப உரப்பா சாப்பிடலாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்ப சப்பாத்தி தோசை இந்த மாதிரி லிமிட்டா சாப்பிடுற இப்ப கடையில சாப்பிடுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியாச்சு.
1: சரிண்ணா, உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. அது இதே மாதிரி வந்து தொடர்ந்து இரவு நேரங்கள்ல அதிக உரப்பா வந்து சாப்பிடாம, அதிக குளிர்ச்சியா வந்து சாப்பிடாம உடல் நல்லா பாத்துங்க. உங்களுக்கு என்ன பாடல் சொன்னா?
2: இந்த உரப்பு தான் நல்ல ருசி சாப்பிடு கிடைச்சா அந்த பாட்டு
1: நல்ல ஒரு பாட்டு. நன்றி.
2: நன்றி.
0: நம்ம நிவாஷ் அண்ணா வந்து களத்திலிருந்து சூப்பராகவே அவங்களுடைய பதில்களை வந்து சொல்லியிருந்தாங்க. தன்னோட வேலை பார்க்கறது, அந்த வேலை மூலமாகவும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் சாப்பிட வேண்டியது வரும், பல நாட்களில் சாப்பிட வேண்டாத அந்த ஒரு சூழ்நிலையும் வரும். இதை தவிர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது தான் சாப்பிட முடியும், இதை எப்படி தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சூப்பராக அவங்களுடைய அந்த அனுபவங்கள்லேருந்து நிறைய விஷயங்களும் சொன்னாங்க. கண்டிப்பாக அண்ணனுக்குமே தெரிஞ்சிருக்குது, இரவு நேரங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி காரசாரமாக எடுத்துக்கிறது வந்து உடல் நலனுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கூட, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு. அடுத்ததான் வந்து நைட் நேரங்களில் சாப்பிடவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் கெட்சப், இதோட காம்போ வந்து பிடிக்காத நபர்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்த பிளேட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து பொறிச்சு கொடுக்கறது தான். ஸோ அந்த மாதிரி உருளைக்கிழங்கு அதோட கெட்சப் வச்சு சாப்பிட்றது அப்படின்றது அதில் வந்து அதிக அளவில் ஆசிட் இருக்குது. இதை ரெண்டையும் ஒன்றா நைட் நேரத்தில் சாப்பிட்ற ஒரு பட்சத்தில் உடல் நலனுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நைட் நேரங்களில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழங்கள்லயே அதிக அளவில் இந்த சிட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்கும் இல்லையா, அந்த நிறைஞ்ச பழங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. உதாரணமாக இந்த ஆரஞ்சு, திராட்சை, சாத்துக்குடி இந்த மாதிரியான சிட்ரஸ் ஆசிட் உள்ள பழங்களை வந்து நைட் நேரங்களில் எடுத்துக்கிற பட்சத்தில் அந்த தொண்டை எரிச்சல் அப்படின்றத அதிகப்படுத்தும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரங்களில் பழங்கள் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து குறிப்பிட்டு ஒரு பொருள் சொல்லணும் அப்படின்னா வெங்காயம். இந்த வெங்காயத்தோட கஞ்சி குடிக்கிறதா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து நைட் நேரங்களில் சாப்பிட்றது ஆரோக்கியம் கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து சாப்பிட்றப்ப அதிகமான இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தை வந்து நைட் நேரங்களில் உணவாக எடுத்துக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் நிவாசனா கேட்ட ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 10:46 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் அன்பு தங்கை நிவாசனிக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன்.
6: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம நிறைய இடங்கள்ல வந்து சொல்லிருக்கீங்க. இப்ப இரவு நேரங்கள்ல எத்தனை பேர் வந்து உங்கள்ட்ட வந்து காரசாரமா எனக்கு வந்து இந்த ஒரு உணவு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்களா?
7: கண்டிப்பா கேட்டிருக்காங்கம்மா. பெரும்பாலும் வந்து ஃபேமிலியோட வர்றவங்க வந்து அந்த காரத்தை வந்து விரும்ப மாட்டாங்க, நார்மலா இருக்கணும் தான் நினைப்பாங்க. கூட வர பெண்கள் எல்லாம் வந்து நார்மலா இருக்கணும் தான்
6: நினைப்பாங்க.
7: தனிப்பட்ட முறையில ஆண்கள் வரும்போது அவங்க பாத்தீங்கன்னா காரம் என்ன கம்மியா இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்புறம் நாங்க சொல்லுவோம், நாங்க வந்து அஜினா மோட்டா போட மாட்டோங்க, ரெண்டாவது பச்சை மிளகாய் அரைச்சு ஓட்ட மாட்டோம், எல்லாமே பொருள் போடா கொத்தமல்லியில இருந்து மிளகாயில இருந்து நாங்களே அரைச்சி நாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வறுத்து அரைச்சி நாங்க குழம்பு வைக்கிறோம். எந்த உடம்பு தொல்லையும் இருக்காது. நீங்க காரத்தை விரும்பினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு வரும். அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எல்லாம் மிக்சிங் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால அந்த மாதிரி வந்து நாங்க வைக்கிறது இல்லைன்னே சொல்லிடுவோம். அதிகமான காரம் வைக்கிறது இல்லை, நாங்க தவறான பொருள் வந்து எதுவுமே யூஸ் பண்றது இல்லைங்கிறது சொல்லுவோம். பெண்கள்லாம் சாப்பிட்டு எங்க மனைவியை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. என்ன பாராட்டுவாங்கன்னா, நல்லா இருக்கு, எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்குது குழம்பு, எங்க பாட்டி செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு பாராட்டுவாங்க. அதனால இரவு நேரத்துல காரம் வந்து அதிகம் எடுத்துக்கிறது தவறுமா? பொதுவாக காரத்தை எப்பவுமே குறைச்சு சாப்பிடுறது நல்லது, இரவு நேரத்துல இன்னும் குறைச்சுக்கலாமா?
6: இப்ப நீங்க வந்து நைட்ல வந்து காரம் இல்ல வந்து குளிர்ச்சியான ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்களுடைய உடம்பு சரியில்லை அப்படின்னா?
7: கண்டிப்பாமா, நான் வந்து ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து நான் சாப்பிடறது இல்லம்மா. இந்த பல ஜூஸ் வந்து சாப்பிடணும்னு ஒரு நான் அந்த வெய்ய காலத்துல கொஞ்சம் ஆசைப்பட்டு நைட்ல அன் டைம்ல அது வந்து ஐஸ் கட்டி போட்டு பல சூச சாப்பிட்டேன். அது வந்து எனக்கு உண்மையிலேயே அப்படியே திம்முன்னு ஆயிடுச்சு, தொண்டை கரகரப்பு தலை ஒரு மாதிரியா திம்முன்னு ஆயிடுச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இரவு தூக்கமே குறைஞ்சிருச்சு, ஏன்னா உங்களுக்கு இரும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இரவு நேரத்துல மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு சோறு குடிக்கிறது இது மாதிரி இதெல்லாம் தவிர்த்தரணும். அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி கூலிங்கான பொருளையே வந்து இரவு நேரத்துல எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பல வகையும் கூட குறைச்சிக்கலாம், ஆனா அளவோட எனக்கு தெரிஞ்சு அளவோட ஒரு ஒரு சில பழங்கள் சேர்க்கலாம். அப்படின்னா மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா, அது சும்மா ஒரு ஒரு சிறிய அளவு எடுத்துக்கலாம். அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழைப்பழம் ஒரு சும்மா ஒரு ஒரு பாதி பழம் எடுத்துக்கலாம், ஒரு பழத்துல பாதி எடுத்துக்கலாம்.
6: இது
7: வந்து எந்த விதத்திலயுமே பாதிக்காது, அது நமக்கு உடல் உபாதி வராது, நல்லா இருக்கும். அதே நேரத்துல இன்னொன்னு இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் ஒரு ஒரு பறிப்பு அப்படின்னா ஒரு துண்டுன்னு சொல்லுவோம்ல, இல்ல தேங்க எடுப்போம்ல, அதுல ஒரு துண்டு தேங்காயாவது நீங்க இரவுல வந்து சாப்பிட்டு படுத்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஜீரண சக்தி ஆகும். உடல் உருவாதியெல்லாம் காலையில பாத்தீங்கன்னா நம்ம உடம்பே ஃப்ரீயா இருக்கும்.
6: இது உங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸ் யார் நான் சொன்னது?
7: அவரு வந்து என்னுடைய நண்பர் தான், மாதேஷன் சொல்லி அவரு என்னுடைய நண்பரு. அது ஒரு 7-8 வருஷம் இருக்கும், என்னோட வயிறுல ஒரு மாதிரியா இருக்கு, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட. நீங்க ஒண்ணு வேணா நைட்டு வந்து சாப்பிட்ட பின்னாடி ஒரு துண்டு தேங்காய் நல்லா ஒரு ஒரு விரல் நீளம் ஒரு துண்டு எடுத்து நீங்க சாப்பிட்டு படுங்க பாரு, காலையில உங்களுக்கு வந்து உடம்பு ஃப்ரீயா இருக்குன்னாரு. இன்னைக்கு அது 7-8 வருஷமா அதை கடைபிடிக்கிறோமா. அது கூடவே இன்னொன்னு நான் என்ன சேர்த்திருக்கிறேன்னா, நிலக்கடலை இருக்கு
6: இல்லைங்களா,
7: நிலக்கடலை சும்மா ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் 20 கிராம் இது இரவுல நான் சோறு சாப்பிடறேன் இல்லைங்களா, ஆனா தேங்காயும் இந்த நிலக்கடலையும் நான் சாப்பிடாம ஒரு நாள் இருந்ததில்லை, அதனால எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
6: கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டிப்ஸுமே கொடுத்துருக்கீங்க இன்னைக்கான நிகழ்ச்சிக்குன்னா.
7: ஆரோக்கியமா இருக்குமா உடம்பு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி வாழைப்பழத்தை வயது நமக்கு கிடைக்கக்குள்ள நம்ம அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு அரை வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்குவேன், அது தினம் கூட சொல்ல முடியாது, வாக்கள் 2-3 நாளைக்கு எடுத்துக்குவேன். பாதத்தை பொறுத்தவரை நான் இரவுல வந்து மீறனா ஒரு இட்லி சாப்பிடுவோமா, இல்லைன்னா ஒரு இட்லி ஒரு தோசை
6: சாப்பிடுவேன்,
7: அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு 9 மணிக்குள்ள
6: சாப்பிட்டுருவேன்.
7: இதெல்லாம் எடுத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரத்துல கூலிங்கான பொருள் எடுத்துக்கிறது நம்ம உடம்பை நாமளே எடுத்துக்கிறோங்கிற மாதிரி ஆகுமா.
6: கண்டிப்பாண்ணா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: படம் வந்து பாகப்பிரிவினை, அதுல பாடல் வந்து ஏன் திறந்தாய் மகனே நீ ஏன் திறந்தாது. இன்னைக்கு அந்த கவிஞர் என்ன சொல்ல போனா உலக கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு.
6: ஆமாண்ணா,
7: அவருடைய புகழ் என்றும் வாழ வேண்டும் வந்து நம்ம கடலோசை பண்பலை மூலமா சொல்லிட்டு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த பாடல் ஒலிக்கிறது.
6: கண்டிப்பா கொடுத்துடலாம்ணா. நன்றிண்ணா.
7: நன்றிமா.
6: இன்னைக்கு கணேசனை நான் வந்து ஒரு ஹோட்டலோட அவங்க வச்சிருக்க ஹோட்டலுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு, அதே சமயம் இரவு நேரங்களில் இந்த ஒரு உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு வந்து சூப்பரான வகையில் பயனளிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டு, அடுத்ததாக வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட் சாப்பாடை இந்த நடிகர் நடிகைகள்லாம் இன்னும் சிலர்லாம் நம்ம ஊர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் நம்மள நிறைய பேருடைய வீட்டில் கண்டிப்பாக இந்த 10 மணி 11 மணிக்கு தான் நிறைய பேர் வீட்டில் சமைக்கவே போவோம். அப்படிலாம் இல்லாமல் நைட் ஒரு 6-7 மணிக்கே நைட் சாப்பாடை வந்து சாப்பிட முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 9-8 மணிக்குள்ளே முடிக்கிறது தான் நல்லது. அது மட்டும் கிடையாது, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறது, நடந்துட்டு அப்படியே தூங்குறது தான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததான் வந்து நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவங்க எழுதிய அந்த பாகப்பிரிவினை படத்திலிருந்து நம்ம அண்ணா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439 3999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா, யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: அக்கா கடலாடி வட்டம் சவரியால்பட்டினத்துல இருந்து ராபர்ட் பேசுறேன்.
2: சொல்லுங்க, நான் எப்படினா இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சி சைடு வந்திருக்கீங்க.
3: ரொம்ப நாள் ஆச்சுக்கா, இருந்தாலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னால நேரம் உங்கள்ட்ட பேசுற அளவுக்கு நேரங்கள் நல்லா அமையலக்கா.
2: பரவாயில்லண்ணா, தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க. இப்ப உங்களுடைய இரவு நேர சாப்பாடுக்கான டைம் வந்து என்னதுன்னா?
3: எங்களுடைய இரவு நேரம் நாங்க 7 to 8 எல்லாம் சாப்பிட்டுருவோம்க்கா.
2: ஓகே, நான் சூப்பர். ஒரு கரெக்டான டைமிங்ல தான் நீங்க வந்து சாப்பிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வேலைகள் அந்த மாதிரி இருக்கிறனால. சோ இதை தவிர நம்ம லேட் நைட்ல காரசாரமான உணவு எடுத்துக்கிறது, இல்ல குளிர்ச்சியா ஐஸ்கிரீம் ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிடுறது, இதெல்லாம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும்?
3: இல்ல, அது காரசாரமா எடுத்துக்கிறது நல்லது இல்ல. அது இப்ப உள்ள கால சூழ்நிலைக்கு தான் எல்லாமே வந்து சூடா எல்லாமே சாப்பிடுறோம். ஆனா ஒரு 15 to 20 முன்னாடி நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பெரும்பாலும் நைட்ல நார்மலா நான் மதியம் ஆக்கின சாப்பாடு சாப்பிட்டோம், இல்லாட்டி நைட்டே ஆகினாலும் ஆற வச்சு சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம், அந்த மாதிரி நார்மலா தான் சாப்பிட்டோம். இல்லையா, இப்ப உள்ள கல்ச்சர் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி அம்பட்டும் சூடா நம்ம ஹோட்டல்ல நோக்கி ஃபிளைட் ரைஸ் இந்த மாதிரி பிரியாணி இல்லாட்டி நம்ம பரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடுறோம். அது உடலுக்கு நல்லது இல்லக்கா.
2: ஓகே, நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா, இதை சாப்பிட்டுட்டு நான் இந்த வேதனை பட்டனே அப்படின்னு?
3: இல்ல, நைட்ல ஒரு நாள் பிரியாணி இது சாப்பிட்டேன், நம்ம பரோட்டா சாப்பிட்டுட்டு அது வந்து நைட்டு பூரா முழிச்சு பயணம் மேற்கொண்டேன்.
2: ஓகேண்ணா,
3: அதுல வந்து அது வந்து நம்மள ஒழுங்கா செமிக்காம அந்த கேஸ்டபிள் மாதிரி ஏற்பட்டுச்சுக்கா. நைட் வந்து முழிச்சதுனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: சோ அதுல இருந்துமே விட்டுட்டீங்களா, இல்ல வந்து தொடர்ந்து என்னைக்காவது சாப்பிடுவீங்களா?
3: என்னைக்காவது ஒரு 10 to 15 ஒரு திருப்பம் எப்பயாவது எடுத்துக்கிறது சூழ்நிலை.
2: ஓகேண்ணா, சூழ்நிலையை பொறுத்து அதுவுமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து அப்படியே வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், நல்லா காரசாரமா அப்படியே தொடர்ந்து சாப்பிடுறோம் அப்படின்னா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்?
3: அது குடலை கண்டிஷனா பாதிக்கும், அது இப்ப தெரியாது, கொஞ்ச நாள் சென்று வயசு முதிர்விலையோ இல்லாட்டி வயசு கம்மியா இருந்தாலும் ரெகுலரா எடுத்துக்கிட்டா ஒரு 1 to 6 சென்று கண்டிஷனா அது வந்து உடலை போய் ஏதாவது உடல் ரீதியா பாதிக்கும்க்கா.
2: ஓகேண்ணா, இப்ப குழந்தைங்களே அந்த மாதிரி தானே நைட்ல எல்லாம் ஐஸ்கிரீம் கேக்குறாங்க அப்படின்னா, அது அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்?
3: அது கேட்டா வாங்கிதான் கொடுக்கணும், இருந்தாலும் ரெகுலரா எடுத்துக்கிற கூடாது. எப்பயாவது 15 ஒரு திருப்போ 10 ஒரு திருப்போ வாங்கி கொடுக்கறனால ஒண்ணும் தப்பு இல்லதா.
2: ஓகேண்ணா, நன்றிண்ணா உங்களுடைய கருத்துக்களுக்கு. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு பாவமணிப்புல இருந்து, இன்னைக்கு வந்து கண்ணதாசனுடைய பிறந்த நாள்னால அவர் எழுதிய வார்த்தையில இருந்து, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, இந்த பாட்டை போடுங்க.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி அக்கா, நன்றி.
2: நம்மளுடைய ராபர்ட் அண்ணா தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்காங்க. பேசினதா இருந்தாலும் சூப்பரா வந்து அண்ணா வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் சரி, அதே சமயம் அண்ணோட வாழ்க்கையில இருந்து ஒரு அனுபவத்தையுமே சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி பலருக்குமே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நைட்டு சாப்பிட உடனே தூங்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல நம்ம இறப்பையில சுரக்கும் இல்லையா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அது வந்து மேல வந்து அது இன்னுமே நிறைய புண்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணமாகவும் இந்த காரசாரமான உணவு, அதே மாதிரி ரொம்ப லேட்டா செமிக்கும் இல்லையா அந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிடுறதுதான் ஒரு காரணம். இப்படியே தொடர்ந்து வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அந்த புண்ணு ஆறாம பின்னாடி பிற்காலத்துல அது வந்து கேன்சரா மாறுறது கூட நிறைய வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நேரத்துல நம்மளுடைய வயிற்றுக்கு வந்து நீ வந்து ரெஸ்ட் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய உணவுகளையுமே உள்ள போட்டுடுறோம். ஸோ அதை வந்து நைட் நேரங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இரவு நேரம் டைம் ரொம்ப வந்து லேட் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சிலர் வந்து இருப்போம்ல, என்னுடைய வேலையே 10 மணிக்கு தான் முடியுது, நான் எப்படி சீக்கிரமாக சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளுமே இருக்கும். ஆனால் நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்து நம்ம எப்படி மதியானம்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோமோ அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேலே தாண்டாமல் கொஞ்சம் ஏர்லியாக வந்து 8 மணி ஒரு 7:30 இந்த மாதிரியான நேரங்கள்லேயே இரவு சாப்பாட்டை ரொம்ப லைட் வெயிட்டாக முடிக்கிறது தான் நல்லது அப்படின்ற ஒரு சின்ன தகவலோட அடுத்ததாக வந்து நம்ம ராபர்ட் அண்ணா கேட்ட பாடலும் கிரீடம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனு ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனு ஸ்டைல்ஸ் மால்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்னு நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
3: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆலமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:23. நிறைய பேருக்கு நைட் நேரங்களில் ஐஸ்கிரீம் இல்லை சில்லுன்னு மாதிரியான உணவுகள் சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஏன், எனக்கே பிடிக்க தான் செய்யும். ஆனால் அப்பப்போ எடுத்துக்கிறதான் கொஞ்சம் நல்லது. நம்ம தினந்தோறும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: வணக்கம் அண்ணா. இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமாண்ணா?
6: ஆமாப்பா, இரவு நேரங்கள் கண்ட நேரத்துல கண்ட மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடுறது ரொம்ப கெடுதல் இல்லைங்களா?
5: கண்டிப்பாண்ணா. இப்ப நீங்க வந்து உங்களுடைய நைட் சாப்பாடு அதோட நேரம் என்ன?
6: யூஸ்வலா நான 8 இல்லைன்னா 7:30 இந்த 2 நேரத்துக்குள்ள நான் சீக்கிரமா சாப்பிட்டுருவேன்ப்பா. ஏன்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிருக்காங்க, மேக்சிமம் 8 மணிக்கு முன்னாடி நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு உடனே போய் படுக்கிறது அப்படிங்கறது உடலுக்கு ரொம்பவே கெடுதல் அப்படின்ட்டுன்னு. அதனால கொஞ்சம் அட்லீஸ்ட் 2 hours 3 hours கேப் விட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கினோம் அப்படின்னா உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால நான் யூஸ்வலாவே இந்த சமயத்துலதான் தூங்கினேன்.
5: ஓகே அண்ணா, உங்களுடைய டைமிங் அந்த இது கூட கரெக்டா இருக்குது. ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மள அந்த ஒரு லேட் நைட்ல அந்த சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்ல ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்றோம். சோ இதெல்லாம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்?
6: ரொம்பவே தவறான ஒரு விஷயம் தான்ப்பா. இப்ப இந்த ஜூஸ் அப்படிங்கறதெல்லாம் இரவு நேரங்களை குடிக்கிறதுனால உடல்ல சுகர் கண்டென்ட் அதிகமாக ஆகும், உடல் எடை அப்படிங்கறது கூடும். அதே மாதிரி இரவு நேரங்கள்ல சாப்பிடவே கூடாது. அதுவும் மிட் நைட்ல பிரியாணி சாப்பிட்றேன், 11 மணி 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு டைமே கிடைக்கல சாப்பிட்றேன் அப்படின்ட்டுன்னு ரொம்ப லேட்டா நிறைய அதிகமான சாப்பாடு சாப்பிட்றதுனால உடல்ல அஜீரண கோளாறு, அப்புறமா உடல்ல உபாதைகள், அது மட்டும் இல்லாம உடல் எடை கூடுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும்பா.
5: ஓகே, நான் ரொம்ப நன்றி அண்ணா. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?

0: தலையில பட்டு அப்படியே நம்ம தூங்கும் பொழுது அது அடுத்த நாள் சளி பிடிக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. எனவே இந்த ரெண்டு விஷயங்களும் அகால நேரத்துல ட்ரை பண்ணவே கூடாதுங்கிறது தகவல்பா.
1: ஓகே, நான் நன்றினா ஒரு சூப்பரான குட்டி தகவலையுமே கொடுத்துருக்கீங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: இன்னைக்கு எனக்கு கொடுத்த பாடல் நானையும் இந்த திரைப்படம். அதுல இருந்து எஸ்பிபி அண்ட் சித்ரா வாய்ஸ்ல நான் போகிறேன் மேலே மேலே அந்த சாங் ஒலிபரப்புங்களா?
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா நன்றினா.
0: தேங்க்யூப்பா.
1: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ரெண்டு மூணு டிப்ஸையுமே நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்ததான் வந்து களத்துல இருந்து நேயர் ஜாகிர் ஹுசைன் அண்ணா நினைச்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
3: என் பேரு ஜாகிர் ஹுசைன், பாம்பன் பஜார்ல காய்கறி கடை வச்சிருக்கேன்.
2: ஐயா, இப்ப இரவு நேரங்கள்ல ரொம்ப லேட் நைட்ல ரொம்ப காரமான உணவுகள், ரொம்ப ஹெவியான சாப்பாடு, ரொம்ப சில்லுன்னு சாப்பிடுறது, அந்த மாதிரியான பழக்கம் இப்ப உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சு. அது மாதிரி ஏற்கனவே நம்ம நல்ல ஹோட்டல்லாம் ரொம்ப லேட் நைட் வரை திறந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி சொல்லுங்க.
3: இரவு நேரங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடவே கூடாது. நம்ம வீட்டில் இருந்ததை சாப்பிடலாம், சோறு தோசை இட்லி, அது பெரும்பாலும் காரமாக சாப்பிடக்கூடாது இரவு நேரங்களில். அதே மாதிரி தண்ணி தாங்க ஏற்படும், நைட்டில் தூங்க முடியாது, இரவு நேரம் நெஞ்சு எரிச்சல் உண்டாகும், வயிற்றுக்கு பிரச்சனை. இதனால நைட்டில் பெரும்பாலும் வந்து ரொம்ப லேட்டாகவும் சாப்பிடக்கூடாது. சாப்பாடுகள் 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருந்தோம், இரவு நேரங்களில் அது நம்ம கெவியான புட்டு சாப்பிடவே கூடாது. அது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறாங்க, அது வரவே கூடாது. அது சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும், சுடு தண்ணியை குடிச்சிட வேண்டியது. எவ்வளோ நம்ம ஒன்று ஒரு சாப்பாடு சவரமா அது எதுன்னு சொல்கிறாங்க, பர்கர் எல்லாம் பீஸா எது சாப்பிட்டாலும் அதுக்கு உண்டான சாப்பிட்டு நம்ம சுடு தண்ணியை குடித்தோம்னா அந்த உடம்புல இருக்கிற அந்த ஆயில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா இரவு நேரம் எவ்வளோ டைம் சாப்பிட்டாலும் ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி குடிச்சிட்டோம்னா அது ரொம்ப நம்மளுக்கு உடம்பு கிளியர் ஆகிடும்.
2: இப்போ உங்களோட இரவு நேரம் சாப்பாடு அப்படிங்கிறது பொதுவாக என்ன?
3: நான் பொதுவாக எங்கள் வீட்டில் சாப்பாடுங்கிற தோசை இட்லி, வாரத்தில் உள்ள சப்பாத்தி, மற்றபடி அதிகப்படியாக வந்து தோசை இட்லி தான். ஒரு நாளைக்கு உப்புமா ஏதாவது சாப்பிடுவோம், 10:30 மணிக்குள்ள சாப்பிடுவோம் அவ்வளவு.
2: உங்களோட குழந்தைகளுக்கு அந்த பழக்கம் இருக்கா இரவு நேரத்தை வெளியே போய் சாப்பிடுறது அப்படிங்கிறது?
3: எங்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே நாங்கள் இப்போ வீட்டில் இருக்க சாப்பிடுவோம், என்னைக்காச்சும் ஆசைப்பட்டு நான் வாங்கி கொண்டு கொடுத்துருவோம், 9 மணிக்குள்ள அதை சாப்பிடுவாங்க.
2: அவங்களும் வெளியே போகிறதில்ல?
3: அவங்களும் வெளியே போக மாட்டாங்க. இரவு நேரம் சாப்பாடு நான் வாங்கி கொடுத்துருவேன், அதாவது அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வாங்கி கொடுத்து கொடுத்துருவது, அவங்க டயத்துக்கு சாப்பிடுவாங்க.
2: ரொம்ப நன்றி.
3: ரொம்ப நன்றி சார்.
1: என்னைக்காவது கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாமளுமே வாங்கி கொடுக்கலாம். ஆனால் தினம் தினம் வச்சுக்கிறதா கொஞ்சம் தவறான ஒரு விஷயம் அப்படின்றத நம்மளுடைய நேயர்மே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த ஐஸ்கிரீம் இல்லைன்னா குளிர்ச்சியான சாப்பாடை வந்து நைட் நேரத்தில் சாப்பிட்றது அப்படின்றது பலருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதை தொடர்ந்து எடுத்துக்கிற பட்சத்தில் நம்மளுடைய தொண்டையில் எரிச்சல், அது மாதிரி சிலருக்கு வந்து குரலே அடுத்த நாள் காணாமல் போயிருக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த தொண்டை வலி வர்ற பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு சில்லு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது. சிலருக்கு சளி பிடிக்கிறதா இருக்கட்டும், மூக்கடைப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட அதிகமாகலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிறதுல இருக்கட்டும், இல்லை ஜூஸ், ஐஸ்கிரீமு, இந்த மாதிரியான பொருட்களை சுகர் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. என்னைக்காவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுனா கூட ஒரு காலை நேரத்துலேயோ, அதாவது காலை நேரம்னா ஒரு 11 மணி 12 போலையோ, இல்லை ஒரு மதியான நேரத்துலையோ கண்டிப்பாக எடுத்துக்கலாமே தவிர, நைட் நேரங்களில் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்றதுங்கிறது கண்டிப்பாக செரிமான கோளாறையும் ஏற்படுத்தும், அதே சமயம் இவ்வளோ பாதிப்புகளுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஜாகிர் ஹுசைன் அண்ணா கேட்ட மெர்சல் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:38. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கும் இந்த இரவு நேரங்களில் காரசாரமான உணவுகள், அதே சமயம் குளிர்ச்சியான உணவுகள், இதை சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கிரேவிங்ஸ் நிறையா பேருக்கும் இப்போ வந்துருச்சு. அதை தெரிஞ்சு நிறைய கடைகளுமே 2-3 மணி இந்த மாதிரியான டைமிங்க்குமே ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி இரவு நேரங்களில் நேரம் தவறி சாப்பிட்றது அப்படின்றது என்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும், இதை பற்றி தான் நாமளுமே பேசிகிட்ருக்கோம். அதே வரிசையில் அதிக காரமான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசிடிட்டியாக இருக்கட்டும், இல்லை வயிறு எரிச்சல், அஜீரணம், ஒழுங்கா தூக்கம் இல்லாம அந்த நாளே வந்து அவதிப்படுறது, அது வந்து போகுது அப்படின்னா அடுத்த நாள் ரொட்டீன் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி தங்கச்சி மடத்துல இருந்து கென்னடி அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பா இந்த கல்யாண வீடுகள்ல வந்து சாப்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து சிலர்லாம் நைட் நேரங்கள்ல சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை நைட் நேரங்கள்ல தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்படியே தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரோம், காரசாரமான உணவு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்ற பட்சத்தில் நம்மளுடைய வெயிட் அப்படிங்கிறது கூடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதாவது உடல் பருமன் அப்படின்றது ஏறதுக்கான விஷயமாகவும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, செரிமான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வரும். அது வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக தூக்கத்தை தான் பாதிக்கும். தூக்கம் இல்லாதது அப்படிங்கிறது அடுத்த நாள் வேலையை பாதிக்கும். வேலையை பாதிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய வருமானமும் போக தான் செய்யும். இந்த மாதிரியான ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கம் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதி அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்தது அலைப்பாயுதே படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:44 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. அப்போ நைட் நேரங்களில் என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது நம்மளுடைய உடம்புக்கு பாதுகாப்பானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவியில் வந்த சாப்பாடுகளையும் செரிமானத்துக்கு பிரச்சனை தராத ரொம்ப சாஃப்டான உணவுகளையுமே நைட் நேரங்களில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த இட்லி இடியாப்பம் தோசை இந்த மாதிரியான சாப்பாடுகளை வந்து சாப்பிட்லாம். ஆனால் எண்ணெயால் நிறைஞ்ச அந்த பரோட்டாவையும் காரமான குழம்பு இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ரகங்கள் இதெல்லாம் நைட்டில் எடுத்துக்காமல் இருக்கிறது இன்னுமே பெட்டர். சொல்லணும் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது செரிமானத்துக்கு பிரச்சனை ஏற்படுறதோட மட்டும் கிடையாமல் நம்மளுடைய உடல் பருமனுக்குமே காரணமாகிடுது. அதுதான் பிற்காலத்தில் பல நோய்கள் கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயமாகவும் ஆகிறது. அப்படின்றதுனால இரவு நேரங்களில் ரொம்ப லைட்டான உணவுகளாக எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு சின்ன கருத்தோட அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் அஜித்குமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் என்னங்கண்ணே?
7: ராஜித்குமார்.
6: என்ன பண்ணுறீங்க?
7: நான் மளிகை கடை இருக்கேன்.
6: ஆனால் இந்த மாதிரி இரவு நேரத்தில் ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. அதுவும் ரொம்ப காரமாக என்ன என்ன தேவைப்படுதோ நம்மளுக்கு அந்த சாப்பாடு கிடைக்கிது. ரொம்ப காரமாக சில்லுன்னு சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இரவு நேரத்தில் என்னென்ன சாப்பாடு எடுத்துப்பீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க?
7: நான் அதிகபட்சம் காரமாக சாப்பிடுவேன். என்னுடைய உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா காரமாக சாப்பிடுவேன். என்ன வேணாலும் சாப்பிடுவேன், அந்த ஒரு இது இருக்கு எனக்கு. அப்படி சாப்பிடும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. பசிக்கும் மட்டும் சொல்லலை, ருசிக்கும் சொல்ல மாட்டேன். பொதுவாகவே நம்ம பசித்தா என்ன சாப்பிடணும் மனசார சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். யார் என்ன சொன்னாச்சு இந்த நோய் வரும் அந்த நோய் வரும் அப்படிலாம் மனக்கணக்கு நம்ம கணக்கு கிடையாது, அவங்க கணக்கு கிடையாது. நம்மளால் என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டுட்டு ரசிச்சுட்டு ருசித்து போய்கிட்டு இருக்கணும். இந்த நோய் வரும் அந்த நோய் வரும் பயந்துகிட்டு இருந்தா அந்த பயத்தினாலேயே பல நோய்கள் உருவாக வாய்ப்பு. இதுக்கு காரணம் உங்களுடைய மனசில் இருக்க பயமும் அந்த வேதனைகள் மட்டும்தான். சந்தோஷமா ஜாலியா என்ன சாப்பிடணுமோ என்ன எண்ணத்தை உருவாக்கணுமோ அது கரெக்டா பண்ணாலே போதும். இதுக்கு வந்து
6: இதுவரைக்கும் நான் அந்த கேள்வி கேட்டு யாருமே இப்படி கூட பதில சொல்லலை. எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை வரும், அதனால சாப்பாடு தவிர்க்குன்னு தான் சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பதிலாக சொல்லியிருக்கீங்க. இது வந்து தொடர்ச்சியாக எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இரவு நேரத்தில் ரொம்ப காரமான சாப்பாடு
7: இது எப்பயுமே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நமக்கு என்ன தோணுதோ அது சாப்பிடணும், சாப்பிட்டே ஆகணும். வாய்க்கு ருசி குடிக்கதான் இருக்கும், உடம்புக்கு ருசி குடித்துக்கே தான் இருக்கணும். ருசிக்குன்னு மருந்து ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பயம் இருக்கக்கூடாது, எதுவுமே பயம் இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் நம்ம செஞ்சோம்னா நம்ம கரெக்டாக போயிருக்கோம்.
6: வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் கொஞ்சம் காலத்தை வந்து குறைச்சி சாப்பிட்டுருக்கீங்க. உங்களோட வீட்டில் உள்ள குழந்தைகளுக்குனா எப்படி அவங்களுக்கு சாப்பிடுவோம்?
7: அவங்களுடைய நிலவரம் வந்து அவங்க இப்போ சின்ன பசங்க, அந்த அளவுக்கு நம்ம காரங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ணதில்லை. அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்களோ அதிகமாக வந்து குளிர்ச்சியான அதிகம் பொருள் சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி நான் என் பையன்ட்ட நான் சொல்கிறேன், இது எனக்கு இல்லை என் பையனுக்கு ஏற்படுத்தக்கூடாதுன்னு வந்து எனக்கு பையனுக்கும் அந்த மாதிரி நிலவரங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்கிறேன். அதை நான் குறைக்க ட்ரை பண்ணிக்கிறேன். ஆனால் ஏன் குறை என்னுடைய விஷயத்தில் நான் குறைச்சது கிடையாது. இது ஒரு
6: பையனுக்கு பார்த்து பண்ணிக்கிறேன்,
7: நம்ம பையனுக்கு பார்த்து பண்ணிக்கிறேன்.
6: இந்த ஒரு விஷயமே போதுன்னு நீங்கள் வந்து உணவு வந்து அப்படிதான் எடுக்க முடியும், குறைக்க முடியாட்டாலும் குழந்தைகளுக்காச்சும் நல்ல உணவுகள் வந்து கொடுங்க. காரம் இல்லாத உணவுகளை இரவு நேரத்தில் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்கள்?
7: இன்னைக்கு வேலை இல்லாதவங்க தான் வேலை தெரிஞ்சவங்க தான் ரஜினிகாந்த் சார்.
6: நன்றி.
5: வித்தியாசமான ஒரு பதில தான் நம்மளுடைய நேயர் அஜித்குமார் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுவரை சொன்ன பல பேருமே இதனால இந்தந்த விளைவுகள்லாம் இருக்கும் இல்லை அவஸ்தப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ணா வந்து சரி பரவாயில்ல சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம விஷயங்கள் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயங்களில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூடுல்ஸ் பரோட்டா அசைவ உணவு, அதுக்கப்புறம் வறுத்து நல்லா பொறிச்ச சாப்பாடாக இருக்குது, மசாலா போட்ட சாப்பாடு, ஜங்க் ஃபுட்டு, குறிப்பாக இந்த கார்பனேட் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முற்றிலும் தவிர்த்தாதான் நம்மளுடைய உடல் நலனுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அசிடிட்டி, அஜீர்ண கோளாறு இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். நைட் நேரங்களில் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஒரு 7-8 மணிக்குள்ளேயே நம்மளுடைய சாப்பாட்டு வேலைகளை முடிச்சிடணும். லேட் நைட்டில் சாப்பிட்றது அப்படின்றது காலையில் நம்மளுடைய உடம்பை ரொம்ப மந்தமாகவும் எந்த வேலையுமே செய்யாம பிடிக்காம இருக்கிற அளவுக்கு ரொம்ப சோம்பேறியாகவும் ஆகிடும். ஸோ அதனால் காலையில் பசி கூட எடுக்காது, நைட் சாப்பாடு ரொம்ப கம்மியாகவும் அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வயிறு வந்து அரை வயிறாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசிக்குது அப்படின்னா கூட ஒரு டம்ளர் நம்ம பாலோட ஏதோ ஒரு பழமும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய பதில்களையுமே சொன்னாங்க, கூடவே சேர்த்து அனுபவங்களையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த அனுபவங்கள்லேருந்து நாமளும் நிறைய விஷயங்களை கற்றுருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம அஜித்குமார் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. இப்ப இருக்கிற இளைஞர்களும் சரி இளம் பெண்களும் சரிங்க, ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேல, அதாவது ஒரு 3-5 வருஷத்துக்குள்ளேயே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போதும்பா இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப அதிகமா வேலை கொடுக்கறாங்க, நம்ம பாக்குற வேலைக்கேத்த சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வேற நிறுவனத்துல வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து வேற நிறுவனம்னு அப்படி மாறிட்டே இருப்பாங்க. இதுல ஒரே தொழில அதிகமா பாக்குறவங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், நர்சஸ், போலீஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாரையுமே சொல்லலாங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட்னு ஒன்னு இருக்கும்ல. இதுல பாத்தீங்கன்னா டீச்சர் போலீஸுக்குலாம் ஒரு 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் இருக்கும். இதே நர்சஸுக்குனா ஒரு 55-65, டாக்டர்ஸ்க்குலாம் சராசரியா ஒரு 62 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஆரம்பத்துல ஒரு சின்ன பதவியில இருந்து அதுக்கப்புறமா உயர் பதவிக்கு போயிருப்பாங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஒரு நர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல வந்து அவங்க வேலைக்கு சேரும்போது ஒரு ஜூனியர் நர்ஸா இருப்பாங்க, அதுக்கப்புறமா சீனியர் ஆவாங்க, அதுக்கப்புறமா டீம் லீடர் ஆகி ஹெட் நர்ஸ் ஆகி, அதுக்கப்புறமா அவங்க மேற்கொண்டு படிச்சு உயர் பதவிக்கு போய் அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற சாதனை பெண் பாத்தீங்கன்னா, 65 வருஷமா ஒரே நிறுவனத்துல ஒரே பதவியில இப்பமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி ஒருத்தங்க ஒரே வேலையில 65 வருஷம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சோ அப்போ அவங்களுக்கு ஓய்வு இல்லையா? அப்படி அவங்க என்னதான் வேலை பாக்குறாங்க, அவங்க யாரா இருக்குன்னு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும்ல, தெரிஞ்சுக்கலாமா? கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானின் ஒசாகா நகரை சேர்ந்தவங்க தாங்க யாசுகோ தமாகி. இவங்க தாங்க நான் சொன்ன அந்த சாதனை பெண். 1930 பிறந்த இவங்க 1956 ஒரு வர்த்தக நிறுவனத்துல அலுவலக மேலாளரா பணிக்கு சேர்ந்திருக்காங்க. அதாவது அவங்களோட 26வது வயசுல வேலைக்கு சேர்ந்தவங்க 1980 இருக்கும்போது இவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு. சோ அந்த நேரத்துல இவங்க ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்தப்போ ஓய்வு எடுக்காம அவங்களோட வேலைய அவங்க வேலை பார்த்த நிறுவனம் வந்து நீட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. சோ இதனால தாங்க இவங்க 65 வருஷமா ஒரே பதவியில நீடிக்க முடிஞ்சிருக்கு. சோ இத சாதனை அங்கீகரிச்சுதான் 2020 கின்னஸ் உலக சாதனை அமைப்பு வந்து யாசுகோ தமாக்கிய உலகத்தோட மிக வயதான அலுவலக மேலாளர்னு அங்கீகரிச்சு கின்னஸ் புத்தகத்துல இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. சோ இப்பவுமே அதே நிறுவனத்துல அதே வேலையை அவங்க பாக்குறதுக்காக அனுமதி வாங்கி இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு வருஷம் அவங்க ஒரே இடத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க வந்து அந்த வேலையை புடிச்சு பண்ணிருக்கணும், இல்லைன்னா அந்த பதவியே போதும் அப்படின்னு மனநிறைவா இருந்திருக்கணும்ல. சோ அப்படி மனநிறைவா தன்னோட வேலையை இப்பவும் பாத்துட்டு வர யாசுகோ தமாக்கிக்கு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். சோ நம்ம பகுதியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற பெண்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீங்க போங்க. அப்பதான் அந்த வேலைய நீங்க மனநிறைவா செய்யும் போது நாளைக்கு நீங்களுமே ஒரு கின்னஸ் சாதனையாளராக வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உழந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு ஃபோட்டோ, அதாவது நம்ம யாருக்காச்சும் இப்போ கிஃப்ட் கொடுக்க போகிறோம், அதாவது பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் அவங்களோட ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம அதை ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி நம்ம கொடுத்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன ஆச்சுன்னா இந்த கப்பில் ஃபோட்டோ செட் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறமா ஒரே பெரிய ஃப்ரேமில் நம்ம நிறைய குட்டி குட்டி ஃபோட்டோ வச்சு நடுஸில் ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு செட் பண்ணி கொடுக்கறதுன்னு இப்போ நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பழசாயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சிலை வந்து ட்ராயிங் பண்ணி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து அதை பரிசு கொடுக்கறது, அதுக்கப்புறம் நூல் வச்சு அவங்களோட உருவம் வர்றது மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெசின் ஆர்ட்டுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகாக நம்மளோட புகைப்படங்களையோ நமக்கு முக்கியமாக இருக்கிற பொருட்களை வச்சு ரெசின் அப்புறமா ஹார்ட்னர், அதாவது ஒரு திரவ கலவையை பயன்படுத்தி அதில் கொஞ்சமாக கிளிட்டர் போட்டு பண்ணுற இந்த கலை தாங்க இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போல்லாம் இந்த கலையை பயன்படுத்தி கீச்சனு, அப்புறம் ட்ரே, அப்புறம் இந்த சுவரில் உள்ள ஓவியங்கள், அப்புறம் நகைகள்னு நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த கலையோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அது மாதிரி அதில் கீறல்கள் எதுவுமே இருக்காமல் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு உழைக்கக்கூடியதாக இருக்குங்க. இதையே நம்ம ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தே செஞ்சு நம்ம லாபம் தரக்கூடிய தொழிலாகவும் நம்ம இதை செய்யலாம். அது எப்படின்னா தெரிஞ்சுக்க இருக்கோம் இன்னைக்கான நேதல் பண்ணி நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ரெசின் ஆர்ட் ஒர்க் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா எஃப்எக்ஸி ரெசின், அப்புறமா ஹார்ட்னர், அப்புறம் சிலிக்கான் அச்சு, இந்த சிலிக்கான் மோட்லாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம பகுதிகளில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லாம் இது கிடைக்கும். அப்புறமா கலர்ஸ் எடுத்துக்கணும். ரெசினை மிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக மிக்சிங் கப்பு, அப்புறம் அதை கலக்கிறதுக்கு சின்னதாக குச்சிகள் எடுத்துக்கணும். அப்புறமா மாஸ்க், க்ளவுஸு, ஹீட் கன்னு. முதல்ல நம்ம பாதுகாப்பாக நல்ல காற்றோட்டமாக இருக்கிற ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அதில் ஒரு மேசையை போட்டு அதுக்கு மேலே ஒரு விரிப்பு மாதிரி விரித்து நம்ம கை முகத்தில் மாஸ்கையும் போட்டுட்டு கையில் க்ளவுஸையும் போட்டுட்டு ரெசின் அப்புறமா ஹார்ட்னரை 3:1 அந்த அளவில் எடுத்து நம்ம மிக்சிங் கப்பில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்துக்கணும். இதில் நமக்கு கலர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயாரித்த இந்த கலவையை நமக்கு தேவையான அளவில் இருக்கு சிலிக்கான் மோல்டில் ஊற்றி அதில் காஞ்ச பூ இல்லைனா காஞ்ச இலை இல்லை நம்ம என்ன பொருட்கள் வைக்க போகிறோமோ அது இல்லைனா ஃபோட்டோஸு அப்படின்னு நமக்கு தேவையான பொருட்களையும் வச்சு தேவைப்பட்டுச்சுன்னா கிளிட்டரையும் சேர்த்துட்டு இப்போ அதில் சின்ன சின்ன குமிழ்களாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹீட் கன் வச்சு அதை சரி பண்ணிவிட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு அதில் ஒன்றும் பண்ணாமல் நம்ம காய வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ரெசின் ஆர்ட் நமக்கு ரெடி. இதை பண்ணும்போது கட்டாயமாக நம்ம சொன்ன மாதிரி க்ளவுஸும் மாஸ்கையும் போடுறது முக்கியங்க. ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட கையிலையும் முகத்துலேயும் இந்த கெமிக்கல்ஸ் பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி கூட நமக்கு பிடிச்ச டிசைன்ஸில் நம்ம விதவிதமாக செஞ்சு கூட நம்ம வீட்டில் இருந்தே நம்ம விற்பனை பண்ண முடியும். நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லைன்னா கைவினைப் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணுவாங்கள்ல அந்த கடைகளில் கொடுத்து கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாம். ஆர்வம் இருக்கிற பெண்கள் வீட்டில் இருந்தே இதை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இணையதளங்கள்லையும் சமூக ஊடகங்களையும் இது பற்றின நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் உங்களுக்கு லாபம் தரும் தொழிலாக இதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. காயம் பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் 3 உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்மளுடைய கண் விழிப்படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல இரத்த நாளங்களும் இரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. தனக்குன்னு ஒரு தொழில் தொடங்கி நம்ம குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிற ஆசை தாங்க இப்ப இருக்கிற நிறைய பெண்கள் கிட்ட இருக்கு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இஷ்டம் இருந்தா வேலை பண்ணிக்கலாம், இல்லன்னா வேண்டான்னு இருந்த பெண்கள் இப்போ கட்டாயமா தனக்குன்னு ஒரு சுயதொழில் வேணுங்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிகளும் அப்படித்தாங்க இருக்கு. இப்போ தங்கத்தோட ரேட்டை பார்த்தாலுமே நாளுக்கு நாள் கூடிட்டு போகிறதுனால குழந்தைக்கு காதுக்கு சின்னதா ஒரு கம்மல் எடுக்கணும்னாலே கஷ்டம்தான் போல, அப்படிதான் விலைவாசியுமே கூடிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட காரணங்களாலதான் பெண்கள் வந்து தனக்குன்னு சுயமா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல முதல் காரணம் என்னன்னா நம்மளோட குடும்ப தேவைக்காக நம்ம யாருக்கிட்டையும் பண உதவி கேட்டு நிக்காம நம்மளே சொந்தமா தொழில் செஞ்சு நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தையையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டே நமக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நம்ம வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. மூணாவதா நம்ம கிட்ட திறமைகள் இருக்குதுல்ல, அந்த திறமைகளை நம்ம வெளிப்படுத்துறதுக்காக இந்த சுய தொழிலை பெண்கள் வந்து அதிகமா பண்ணுவாங்க. அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா சமைப்பாங்க, ஒரு சிலர் வந்து கலை பொருட்களை அழகா செய்வாங்க, பயிற்சி நல்லா ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காகவும் பெண்கள் வந்து சுய தொழில் பண்ணுவாங்க. இதுல இன்னும் முக்கியம் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனா மேலோட்டமா பாக்குற நிறைய பேருக்கு அவங்க செய்யற தொழில்கள் மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க சந்திக்கிற சவால்கள் தெரியறதே இல்லை. ஆனா அவங்களுக்கு இருக்கிற சவால்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல சுய தொழில் தொடங்குறதுக்கு வங்கி கடன் வாங்குறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பராமரிச்சுட்டு தொழிலுக்கும் நேரம் கொடுக்கணும்ல. ஸோ அது ரொம்பவே சிரமமான விஷயம் தாங்க. மூணாவதா ஒரு பெண் தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா உன்னால எல்லாம் என்ன செய்ய முடியும், நீ எல்லாம் வளர்ந்துருவியா அப்படின்னு வர எதிர்மறையான பார்வைகள். ஸோ இதை எல்லாத்தையுமே சமாளிச்சு நம்ம தயாரிச்ச பொருட்களை விற்பனை பண்றதுல இருக்கிற சிரமம். ஸோ சரியான வழிகாட்டுதல் இல்லாம இந்த தொழிலை நம்ம சரியா பண்ணிருவோமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அதனால ஏற்படுற மன அழுத்தம். இப்படி பெண்கள் சந்திக்கிற சவால்கள் வந்து வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியறதே கிடையாது. ஆனா இதையும் தாண்டி இப்ப நிறைய பெண்கள் தனக்கு இருக்கிற சவால்களை சந்திச்சு வெற்றிகரமா தொழில் முனைவோராகவும் மாறிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா பெண்களுமே நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அதுல நிறைய சவால்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம வெளியே வந்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கான அங்கீகாரத்தை நம்மளும் பெற முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. ஒவ்வொரு பெற்றோருமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல படிப்பை கொடுக்கணும், படிப்பு முடிச்சதும் நல்ல முறையில் திருமணம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ அதுக்கு அந்த நேரத்தில் எந்த ஒரு பொருளாதார சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு தான் பெற்றோர்கள் எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ எப்படி இப்போ தங்க விலை ஏறிட்டு இருக்குதோ, ஸோ எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு நகை எடுக்க போகிறோங்கிற பயம் இருக்கும்ல, அப்படி தாங்க. ஆனால் அந்த பயம்லாம் வேண்டான்னு தான் மத்திய அரசு வந்து பெண் குழந்தைங்களோட எதிர்காலம் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிட்டு போய் இருப்பீங்க. ஆமாங்க, அந்த திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஸோ அதாவது சுகன்யா சமிருத்தி யோஜனா திட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த திட்டம் தான். இந்த திட்டத்தை பத்தி கேட்டீங்கன்னா 18 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைங்களுக்காக 2015 தொடங்கப்பட்ட திட்டம் தாங்க இது. அதாவது பெண் குழந்தைங்க பிறந்ததுல இருந்து அவங்களோட 10 வயசுக்குள்ள இந்த திட்டத்துல பெற்றோரோ இல்லைன்னா சட்ட ரீதியா அவங்களுக்கு இருக்கிற பாதுகாவலரோ அவங்களோட பேர்ல குழந்தையோட பேரை வச்சு ஒரு அக்கௌண்ட ஓபன் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து அரசாங்கத்தால பராமரிக்கப்படுற திட்டங்கிறதுனால நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாம நம்பிக்கையா இந்த சேமிப்பு திட்டத்துல நம்ம சேர்ந்து கலாம். இந்த திட்டம் தொடங்கி 11 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4.53 கோடிக்கு அதிகமான பெண் குழந்தைங்க இந்த திட்டத்துல சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் சேர்றது மூலமாக நம்ம சின்ன சின்னதாக முதலீடு செஞ்சு நம்ம பெண் குழந்தைங்களுக்கு 21 வயசு வரும்போது நம்ம ஒரு பெரிய தொகையாக வட்டியோட வரி இல்லாத வருமானமாக நம்ம வாங்கிக்கலாங்க. அதாவது வருஷத்தில் 8.2% வட்டி தொகையோட நம்ம அக்கௌண்டில் அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலான்னு கேட்டிங்களா, நம்ம பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற அலுவலர்களை பார்த்து புதுசாக நம்மளோட பெண் குழந்தை பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் போதும். ஸோ ஒவ்வொரு பெண் குழந்தைங்களோடையும் எதிர்காலத்தையும் கருத்தில் வச்சுதாங்க இந்த திட்டமே தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அதிகாரப்பூர்வமான வலைதளங்கள் இல்லைன்னா வங்கி அதிகாரிகளை நேரில் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நாம். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம். இன்று குஷி மற்றும் திருடா திருடா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று குஷி மற்றும் திருடா திருடா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: குஷி மற்றும் திருடா திருடா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று குஷி மற்றும் திருடா திருடா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரிதான் அந்த ஊர் மக்களும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்ல, கடனாவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மளால ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்கற வழியே தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பாக்குறவங்க, அடுத்தவங்க சௌகரியத்தை பத்தி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பத்தி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது

0: தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்து விட்டான்னதும் பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான், அங்கே அவங்க சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா, வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம் அப்படிதான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா. ஏன் உங்க ஊர்ல யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேக்குறீங்க, எங்க ஊர்ல எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்கிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிட்டார். இவன் பதறி போய் நிக்கிறான். அவரு சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாராம். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சா கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமா மனம் வர்றதில்ல. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: நீ பிடிப்பட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
3: நல்ல தம்பி.
2: நல்ல தம்பி.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ் டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4
2: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டியை யூஸ் பண்ணி கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு பேருந்து மரத்துல மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்குறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்குறாங்க. ஒரு மூலையில கிடக்குற ஒருத்தன் மெதுவா முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவா நகர்ந்து அவங்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானான். ஒரு கடற்கரை ஓரம் அங்க ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்துல உள்ள ஒரு விடுதியில ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துல ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சது. உடனே அவர் அந்த பக்கமா வந்தார். இங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சிருந்தாங்க, உள்ள போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சிருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது, மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு அதை கவனிச்சார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்க நின்றுகிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டா கேட்டார், ஏன்பா இந்த ரயில் எதனால ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேரு மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்க மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்க பார்த்தது இல்லைங்க, ஆனா இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு காலம் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்கறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரா. அவரு சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவர்கிட்டயும் இதே கேள்வி கேட்டாரா. அவரு, மன்னிக்கணும், இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனா அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாரா. அவரு இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம். என்னது, நீங்க தானா எடிசன்? நீங்க எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வியை கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமா, நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஹே, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: அன்புங்கிறது இப்படிப்பட்டதுதான் ஓஷம். அன்புங்கிறது நம்ம உடற்கூற அமைப்புல இல்ல, அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்ற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க டாக்டர் அப்படிதான் சொல்றார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசா இருக்குதான் அப்படின்னார். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டுல மாமியார் ஆட்சி, அவங்க வச்சதுதான் சட்டம். புள்ளையண்டா எப்படின்னா அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப். மருமகள் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறதுலயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது, வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டுது, சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும், பேசுறதெல்லாம் கையால தான், அதாவது கை சைகையால. இப்படிப்பட்ட நிலைமையில கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்கறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாம ரொம்ப பொறுமையா தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டுல வச்சிருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்துல இந்த அம்மா பால் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்துதான் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில போட, அது குறி தவறி கழுத்துல பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காம உலக்கை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது, பேச்சுதான் வராத. அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது, கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமா சுத்தி காட்டி நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மான்கள் உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. ஆண்களுக்குள்ளே மான்கள் உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. யம் யம் யம் யம் யம் யம் யம் யம்.

சமக்கும் மாயிரு பல வீட்டுக்கு பாரம் வரம் அறியாமல் சிலவிடும் மனிதன் தாய்க்கும் பாரம் தனக்கும் பாரம்.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டுள்ளாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்கலாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவிதான். சராசரி மனுஷனுக்கு உள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகள்ல பல வகை உண்டு, அதுல முக்கியமா 3 வகை. அதுல ஒரு வகை எப்படி தெரியுமா, உங்களை வந்து ஒரு வேலை செய்யற மெஷினா மட்டுமே நினைக்க கூடிய வகை. இவங்கெல்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா கூட அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்க நலனை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ அக்கறை இருக்காது. நீங்க சொல்ற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரிச்சு போறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கு எல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தா முதல் வரிசையில போய் உட்காந்து உங்க முகத்தை காட்டலாம். ஆபீஸ் வேலையை மட்டுமே பாக்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆபீஸ் வேலையை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பாக்குறவங்களை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்க கூடியவங்க இவங்க. இவங்களால வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காம அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்கற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும். இவங்க கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்பதான் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க முக்கியமா சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆபீஸ்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உடனடியா மேலதிகாரி கிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமா அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால அவருக்கு தெரியாம மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்க மேலதிகாரியும் தொழில் ரீதியா ஒரே படிப்பு படிச்சவரா இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்க கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்க மேலதிகாரி உங்க கூட படிச்சவரா இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. பொதுவா யாரும் அதை விரும்புறது இல்ல. இவ்வளவையும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துகிட்டீங்கன்னா ஆபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையா இருக்காது, ஆனந்தமா இருக்கும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்த ஆடு எனக்கு வேண்டாம். குணமுள்ள ஒரு நல்லவனை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்க. ராணி வாழ்வான் வழி, ராணி வாழ அதுதான் வழி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாராம். எங்க ஆபீஸ்ல எவ்வளவோ பேர் வேலை பாக்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை. அவர் பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பார், போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிகிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால அப்படி செய்யறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாரு ரொம்ப பொறுமையா. ஒரு ஊர்ல ஒருத்தர் தான், ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில வச்சுக்கிட்டான், கடை தெருவுக்கு புறப்பட்டான், காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாய் சட்டை பையில வச்சுக்கிட்டு தான் வந்தான், அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போட்டுருக்க, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாம அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாயை அவன் இழந்துட்டான், கையில காசு இல்லை, அதனால கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தூக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சுட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமா சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம், அது முடியாம போச்சேங்கிற கவலை அவனுக்கு, அதனால அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான். தம்பி எங்க போற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அவன். சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோட போயிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னான். இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானான், இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம், போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான், போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேர்ல இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான், அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமா இருந்தது, இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமா இருக்க முடியாது, அப்படின்னா வேற எது காரணம், அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்றதில்ல, அந்த பொருள் பேர்ல நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்கள மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்ப நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
9: அறிவென்ன?

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப கேட்டேன், ஏன் சார் நீங்கெல்லாம் கோர்ட்ல வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்துல இங்கிலாந்து அரசி ரெண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் மூன்றாம் வில்லியம், அவரு ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையா, இன்னைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேற போட்டுக்கிட்டா முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படின்னு நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்துதான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜி, பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுகிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்கறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி, வக்கீல், ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோட நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசகாம திருப்பி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே, இது என்னோடது தானா? என்னோடது தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044-3999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: ஸ்டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும், அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளோடைய உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா, அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சியை நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம், வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்டுட்டிருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம்,
3: ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
4: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம்.

0: கடலோடு விளையாடு. திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கு.

0: சித்தி மாமா மச்சான்,
1: எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கும் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க நம்மளோட நிகழ்ச்சிக்கு. சரி, யார் யாரு அப்படின்னு உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. அகீஸ் அகீஸ் உங்க பேரு. சரி, நீங்க வந்து எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: தெற்குவாடி.
0: தெற்குவாடி தான், எல்லாருமே தெற்குவாடி தானா? சரி ஓகே. எந்த ஸ்கூலு?
1: புயல் காப்பகம்.
0: சரி ஓகே. உங்களோட பேரு அப்படியே உங்களோட வரிசை எல்லாரோட பேரும் சொல்றீங்களா?
2: குரு தினேஷ்.
0: சரி ஓகே. அப்புறம்
3: ஆதி.
0: ஆதி.
4: வெங்கடேஸ்வரன்.
0: ஆ,
5: முகேஷ்.
0: ஓகே.
6: சந்தோஷ்.
0: சந்தோஷ், அவ்வளோதானா? சரி, இத்தனை பேர் வந்து புயல் காப்பகம் ஸ்கூல்ல இருந்து நம்மளோட கடல் ஓசை எஃப்எம்க்கு வந்து தேடி வந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு எப்படி இது எஃப்எம் வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னு ஒரு இன்ட்ரோ ஒன்று சொல்லிடுங்க. எப்படி எங்களோட கடல் ஓசை எஃப்எம் பத்தி தெரிய வந்தது?
2: இன்ஸ்டால, யூடியூப்ல அந்த மாதிரி.
0: சரி, அப்போ சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல பாக்குறதுனால எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, இங்க கடல் ஓசை எஃப்எம் சார்பா ஒரு காம்படிஷன் ஒன்று நடத்த போறோம். என்னன்னு
2: தெரியுமா?
0: என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி வந்து தமிழ் வாசிக்கிறதுக்கான ஒரு போட்டி வந்து நடக்க போகுது. அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வரைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அந்த ஒரு இதோட இன்ட்ரோ காரணமாக இப்போ வந்து நம்மள ஒருத்தர், அதாவது தைரியசாலி, சொல்லுங்கள் உங்களோட பேர்.
2: குரு தினேஷ்.
0: குரு தினேஷ் அவங்க தான் வந்து ஒரு சின்ன கதை ஒன்று தமிழில் சூப்பராக வாசிக்க போகிறாங்க. அது என்ன கதை அப்படிங்கிறத சூப்பராக வாசிச்சுருங்க.
7: சொன்ன சொல் மாறாது. ஒரு முறை முல்லாவை பார்ப்பதற்காக ஒருவர் வந்தார். அவர் முல்லாவை பார்த்து உங்கள் வயது என்ன என்று கேட்டார். அதற்கு முல்லா 40 வயது என்று பதில் கூறினார். அதற்கேட்ட அந்த வெளியூர்காரர் மிகுந்த ஆச்சரியமடைந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் உங்களை அரண்மனையில் சந்தித்த போது உங்கள் வயது 40 என்று கூறினார்களே, முல்லா என்று கேட்டார். அதை கேட்ட முல்லா, பார்த்தீர்களா, என்னுடைய சிறப்பே அதுதான். இந்த முல்லா எப்போதும் சொன்ன சொல்லை மாறி கூறமாட்டார் என்று பொறுமையோடு சொல்லி கொண்டார்.
0: வாசிங்க.
7: இனிமான பேச்சு. ஒரு நாள் முல்லாஸ் சுவையாக சமைக்கப்பட்ட கோழியை தம் வீட்டு ஜன்னல் அருகே அமர்ந்து சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே சென்ற ஒரு பிச்சைக்காரன் ஒருவன், முல்லா, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, அந்த கோழியில் சிறிது கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டான். அதற்கு முல்லா, அடடா, சிறிது நேரத்திற்கு முன் நீ வந்து கேட்டிருக்க கூடாதா? அப்போது நான் என் பங்கு கோழியை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நீ கேட்டிருந்தால் என் பங்கு முழுவதையும் உனக்கு தந்திருப்பேன். ஆனால் நான் இப்போது சாப்பிட்டு கொண்டிருப்பது என் மனைவியின் பங்கு. என் மனைவியின் அனுமதியின்றி அவள் பங்கை நான் தானம் செய்யக்கூடாது அல்லவா? ஆதலால் போய்வா என்று கூறிய பின் கோழியை.
0: சரி ஓகே, அவ்வளோதானா? சரி ஓகே, சூப்பராக வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வாசிக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம தம்பி வந்து ஒரு சில இடங்களில் வந்து தவறுகள் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு சூப்பரான தமிழ் வந்து ஒரு பேசிக்காக வந்து கற்று வச்சுருக்காங்க, சூப்பராக வாசிக்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் நிறைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, தமிழ் வந்து உச்சரிப்பு வந்து செமையாக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒரு காம்படிஷனில் கலந்துக்கலாம். 27ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து முன்பதிவு அப்படிங்கிறது 26ஆம் தேதிக்குள்ளே வந்து செஞ்சாகணும். அது வந்து நம்ம எஃப்எம்க்கு வந்து நேரடியாக வந்து கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி அது மூலமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாலும் சரி, குழந்தைங்க வந்து இந்த ஒரு வாசிக்கிற போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம். 27ஆம் தேதி அப்படிங்கிறத சொல்லிட்டு கலந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி பரிசுகளும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, உங்களுக்குலாம் யார் நடித்த படத்துலேருந்து பாடல் வேணும்?
2: விஜய்.
0: சரி, விஜய் அவங்க நடித்த படத்துலேருந்து தான் பாடல் வேணும்னு கேட்டிருக்கீங்க. சரி, அந்த ஒரு பாடலே அடுத்ததாக கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த மாதிரி சூப்பராக படிங்க, வாசிப்பு பழக்கத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு பாடல்கள் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தொடங்கட்டுமா அதிரடி களப்பட்டுமா கம்பெயினதா துறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா
1: ஒரு நிமிஷம் நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் துறக்கட்டுமான்னு சொன்னேன்
2: ஷாம்பெயினா என் காதல் கேம்பெயின் கேட்டது
1: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும் கரெக்டாக கேட்கும் ஸ்டார்ட் மியூசிக்

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்க தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
1: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC. அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி நியூ லான்ச் ஆஃப் பானை சாய். ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்டலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இப்போ நேரம் சரியாக 5:21 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ, அப்புறம்
8: நான் ஜான் ஹோரே.
7: சரி, நம்ம ஜான் ஹோரே வரலையோ அப்படின்னு யாரும் ஷாக் ஆக தேவையில்ல, அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. சரி, இன்னைக்கு நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க?
8: இன்னைக்கு வந்துட்டு ஒரு கதை ஒன்று சொல்ல போறீங்கக்கா.
7: சரி ஓகே, கண்டிப்பாக வந்து கதையை வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து நான் கேட்பேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம் என்ன அப்படிங்கிறத நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திடலாமா?
8: ம், அறிமுகப்படுத்திடலாம்.
7: சரி, இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படின்னா, நிறைய பேரோட பேர்லேயே வந்து பாடல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு முதல் கேள்வியே சொல்லிக்கிறேன். அதாவது கண்ணம்மா அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு தனி நபரோட ஒரு பேராக இருக்குது, ஆனால் அதை வச்சு பாடல்கள் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் இருந்துச்சு அப்படின்னா 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்களையும் கேட்டுக்கலாம். அப்படி வந்து பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா மெசேஜ் மூலமாக கூட இந்தந்த பாடல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற அனுப்பிவிட்டீங்கன்னா உங்களுக்கான பாடலை வந்து கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டு, சரி இன்னைக்கு வந்து என்ன கதை அப்படிங்கறத ரிவீல் பண்றதுக்கான நேரமே வந்துருச்சு. ஜான்ஹோரே சொல்லிருங்க.
8: ம், ஓகேக்கா. இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனிதர்கள் கதையை சொல்ல போகிறேன். அதாவது ஒரு முல்லா கதை. ஓகேவா? முல்லா ஒரு நாள் உட்காந்து அவர் ஒரு கோழி ஒன்று

0: கேட்கும்போது, இல்லையே அதை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதோட சரி, நான் அப்போ போய் புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரேன், அதை நீ சமைச்சி எனக்கு நைட்டு நீ தரணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு நைட்டு சமைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவருடைய வேலையை முடிக்கிறதுக்கு 6 மணி அவர் டார்கெட் வச்சுருந்தார், ஆனால் 7 மணி ஆயிடுச்சு. அப்போது அவருடைய வீடு டவுனுக்கு இந்த சைடு இருக்கிறதுனால அந்த கறிக்கடைக்கு போக முடியல. அதோட அவர் ஜஸ்ட்டு மிஸ்ஸு திறந்துருக்கணும் திறந்துருக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறாரு. நிறைய பேர்கிட்ட லிஃப்டெல்லாம் கேட்க, நான் அவங்களும் தர்றாங்க. அப்படி இருந்தும் அந்த கடை பூட்டிடுறாங்க. பூட்டினோடனே, எனக்கு இப்போ தான் நான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால் எனக்கு நீங்கள் கொஞ்சம் இறைச்சி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் இப்போதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கடையை சாப்பிட்டோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தா உங்களுக்கு நான் தந்திருப்பேன், நீங்கள் இப்போ வந்து கேட்டனால உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதோட அவரும் சரி அப்படின்னு சோகமாக போயிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, கதையும் வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை. நிறைய பேருக்கு இப்படி தான் நடந்திருக்கும், கடையில் பொருள் வாங்க போவோம் ஆனால் பூட்டி கிடக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி நம்மளை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு முக்கியமான கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட முடிவுக்காக தான் நானுமே வெயிட் பண்ணுறேன், அதையும் போக போக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் சொல்லுவேன் இல்லையா. இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இந்த தாமரை விதைகள் அப்புறம் வந்து அள்ளி விதைகள் இதெல்லாம் வந்து பக்குவப்படுத்தி, அதாவது வறுத்து அடித்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி மக்கானா அப்படிங்கிற வடிவத்தில் கிடைக்குது, அதை சாப்பிடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனால் அதோட, அதாவது இந்த தாமரையோட தண்டு பகுதியும் சரி கிழங்கு பகுதியுமே சரி, ரெண்டுமே வந்து சாப்பிடக்கூடியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அதோட வேர்பகுதியில் இருக்கக்கூடிய கிழங்குலையுமே வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது, அது வந்து கண்டிப்பாக சும்மாலாம் சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக எக்கச்சக்க ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த தாமரை கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது வைட்டமின் சி அப்படிங்கிற சத்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. அது கூடவே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால சருமத்துக்கு தேவையான கொலாஜன் அப்படிங்கிற பொருளை வந்து உற்பத்தி செய்யுமா. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னோட பொலிவு அப்படிங்கிறது, அதாவது நம்மளோட ஃபேஸ் வந்து பல பலன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர கருமை திட்டுக்கள், அதாவது ஆங்கிலத்தில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து சரியாயிருமா. அப்புறமா பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய திரவங்களை சமநிலையில் வச்சுக்கும், அதாவது அதிகப்படியான சோடியம் இந்த இரத்த ஓட்டத்தை சரி செஞ்சு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதை கம்மி பண்ணுமா. குறிப்பாக வந்து இந்த தாமரை வேர் தண்டு பகுதிகளை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்றது மூலமாக இரத்தத்தோட வெப்பம் அப்புறம் உடலோட சூட்டையுமே வந்து தணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு வேலை காரணமாகவோ இல்லை மற்ற ரீசன்காகவோ மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகும், அது வந்து தலைவலி அப்புறம் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த தாமரை கிழங்குல இருக்கக்கூடிய வைட்டமின் B6 இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரியாக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பெரியவங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மூட்டு வலி பிரச்சனை, இது வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக சித்த மருத்துவத்தில் வந்து இந்த ஒரு தாமரை பாகங்கள்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிழங்கை வந்து வறுவல் மாதிரி செய்யலாம், அப்புறம் வந்து மசாலா தடவி வந்து நிறைய விதங்களில் வந்து ரெசிபீஸ் வந்து செஞ்சு பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து கிராம பகுதிகளில் அதிக அளவில் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியுமே கேட்டிருக்கோம். கண்ணம்மா அப்படிங்கிற பேரில் தொடங்குற பாடல்களாக இருக்கலாம், இல்லை பாடலோட இடையில வந்து கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் இருந்துச்சு அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்டுக்கலாம். அடுத்தடுத்து பாடல்களும் சூப்பராக வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:34 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கேள்வியுமே கேட்டாச்சு, அதாவது கண்ணம்மா அப்படிங்கிற பேர் வரக்கூடிய பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா இன்னைக்கான முதல் கேள்வியா வந்து நம்ம கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கான பதில் நேயர்கள் யாருக்காவது தெரியும், நானும் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன் சூப்பரா.

0: ஆடியே காமிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அப்படி பிஸியாக இருக்கிறவங்க மெசேஜ் மூலமாக கூட பதில் அனுப்பிட்டு விருப்ப பாடல் கேட்டுக்கலாம். சரி, நீங்கள் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கதையில் அதுக்கப்புறம் அந்த கடை ஓப்பன் ஆச்சா, அவர் வந்து என்ன பண்ணாரு, போய் வாங்கினாரா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: அதுக்கப்புறம் முல்லாவும் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருந்தாராம். அப்பையும் அவங்க அந்த இறைச்சியே தரல. அதுக்கப்புறம் சரி அப்போது நாளைக்கு எத்தனை மணிக்கு கடையை திறப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் நாளைக்கு வந்துட்டு ஒரு 8 போல் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரை அனுப்பி விட்டாராம். நம்ம முல்லாவும் நைட்டு ஃபுல்லாக அதை யோசிச்சுட்டே இருந்தாராம். வெள்ளனே எழுந்திரணும், போய் இறைச்சியை வாங்கணும், மனைவிட்ட கொடுக்கணும், நம்ம நல்லா சுவைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தாரு. அதன்படியே பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர் எழுந்தது 8 தான் எழுந்தாராம். அதனால் இன்றைக்கும் வேகமாக போகும்போது அந்த இறைச்சிக்காரரும், இன்றைக்கும் லேட்டாக தான் வந்திருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு தர்றேன், உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த இறைச்சியை வாங்கிட்டாராம். வீட்டுக்கு வந்துட்டுருக்கிற வழியில் ஒரு மூதாட்டி ஒருத்தரை பார்த்தாங்களாம். பார்க்கும்போது அவங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முல்லாவோ தன்கிட்ட இருக்கிற அந்த காசை எண்ணி பார்த்தாராம். ஆனால் அவருக்கு சரியாக போச்சான். அப்போது அவர் யோசிச்சாராம், இந்த மூதாட்டி கொடுத்தா நம்மளுக்கு காசு இல்லாமல் போகுமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு கடைக்கு போய் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாடு போய் வாங்கி கொடுத்தாராம். அப்போ அவங்களும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்களாம். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, கதையோட முடிவை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க கொடுக்கப்படுற சிரப்கல்ல சேர்க்கப்படுற ஒரு பொருளால் அவங்களோட உடல் ஆரோக்கியமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதாவது சின்ன வயசில் குழந்தைங்க வந்து காரணமே இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஸ்பூனில் இந்த சிரப்பை ஊற்றி கொடுத்துருவாங்க. குறிப்பாக வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. உடனே குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சமத்தாக குடிச்சிட்டு தாளாட்டெலாம் பாடவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே தூங்கிடுவாங்க. அதுக்கு காரணம் அந்த மாதிரி சிரப்களில் சேர்க்கப்படக்கூடிய ஆல்கஹால் தான். அது வந்து ஒரு சால்வெண்ட், அதாவது கரைப்பானா சில மருந்துகளை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் அதோட அளவு அதிகமாக இருக்கும் பொழுது மயக்கம், அப்புறம் வந்து தலை சுத்தல் வர்றது, கவனக்குறைவு, உடல் சோர்வு, இது எல்லாமே வருமா. சில சமயங்களில் வந்து சுவாசிக்க கூட சிரமப்பட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால லிமிட்டோட அந்த அளவு அப்படிங்கிறது இருக்கணும். அதே சமயம் எல்லா சிரப்களையும் கலக்கப்படுறது கிடையாது. சில மருந்துகளில் எத்தனால், அதாவது தண்ணியில் கரையாத சில மருந்துகளை கரைக்க இது வந்து யூஸ் ஆகுது. அதுக்காக தான் வந்து இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்களாம். மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த சிரப் லேபிளில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்கள் பேர், அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
0: சரி, என்ன கேம்?
2: நீங்க இப்ப வந்து பாரதி எழுத்துல வந்து பாட்டு சொல்லுவீங்க,
0: அதாவது கண்ணம்மா அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் சொல்லுங்களேன், கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு எழுத்து வார்த்தை வர்ற மாதிரி.
2: பாரதிக்கு கண்ணம்மா விஜய் சாங் இருக்கு.
0: சரி ஓகே. அப்புறம்
2: கண்ணம்மா கண்ணம்மா மனசு நினைக்கிறாங்க.
0: சரி ஓகே. இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் அந்த படத்துல இருந்து. காண்டு கண்ணம்மா வேற. சரி ஓகே, நீங்க வந்து மூணு பதில்கள் சூப்பராவே வந்து சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு விஜய் சாங் போடுங்க, நண்பன் படத்துல.
0: நண்பன் படத்துல இருந்து. சரி ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி.
2: தேங்க் யூ.
0: ஓகே, வர்ஷா அப்படிங்கிற ஒரு நேயர் தான் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான மூணு பதில்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க கேட்ட பாடலுமே அடுத்ததாக வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மருந்துகள், அதாவது சிரப்கள்லாம் வந்து அந்த லேபிளில் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதாவது இது கண்டெய்ன்ஸ் வந்து எத்தனால் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு, அதோட அளவை பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைனா வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது மேக்ஸிமம் இந்த ஆல்கஹால் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய மருந்துகளாக கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதையுமே வந்து கவனிச்சுக்கிற வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கும் குழந்தைகளோட உடல் நலத்துக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணாமல் மருந்துகள் கொடுக்குறதோ இல்லை வந்து அளவு அதிகமாக கொடுக்குறதோ அவங்களோட உயிருக்கே கூட ஆபத்தாகலாம். அதனால அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக கருப்பு படத்துலேருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, சாய் அபியங்கர் அவங்களோட ஒரு சூப்பரான இசையில் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நேயர் கேட்ட பாடலுமே வரும், அதையும் கேட்டுட்டு வாங்க, அடுத்தடுத்து தொடர்ந்து பேசலாம். இது கடல் ஓசை FM 90.4.

0: தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. ஒரு லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னயா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:51 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும்
6: ஜான் ஹோரே.
5: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியோ கதையோட கிளைமேக்ஸ் சொல்றதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன். அதாவது அஞ்சலி அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. சரி, அந்த ஒரு கிளைமேக்ஸை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் ஜான் ஹோரே.
6: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் கறி வாங்கி அவர் சொன்ன மாதிரியே சமைச்சு சாப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஊரில் அடுத்து இந்த ஒரு துறைக்கு யார் வர்றா அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன துறை அப்படின்னா, இந்த ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு தலைவர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக யார் வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சான். அதில் ரெண்டு பேர் வந்துக்கிட்டு டஃப்பாக இருந்தாங்க. அதாவது முல்லாவும் இன்னொரு வேறு ஒருத்தரும். அப்போது நிறைய பேர் வந்துக்கிட்டு முல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த அவங்களுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி 50 பேர்னா 25 இங்கிட்டு 25 இங்கிட்டு அப்படின்னு இருக்கும்போது கடைசி ஒரு ஓட்டு மட்டும் வேணும். ஆனால் அது யாராலுமே தர முடியாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லே அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இது ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு பேருமே எனக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் முல்லை ஒத்துக்கிட்டாலும் அந்த போட்டி போகிறோம் ஒத்துக்கலையா? அதெல்லாம் என்ன, என் பதவிக்கு முல்லாலாம் வரக்கூடாது, எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொன்னாராம். அப்போது முல்லா அந்த கறி வாங்கிட்டு வரும்போது ஒரு மூதாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படி தானே. அந்த மூதாட்டி யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி, இவங்க அந்த மூதாட்டி மட்டும் முல்லாக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முல்லா ஜெயிச்சிருவார். அதுக்கு அந்த ஆப்போனண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்போனும் ஜெயிச்சிருவாங்க. அப்போது அந்த ஆப்போனன் சொன்னாங்கன்னா, நீங்கள் மட்டும் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய சொத்தில் பாதி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நினச்சாங்கன்னா அந்த ஆப்போனண்ட்டுக்கு தான் அவர் இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க முல்லாக்கு ஓட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிட்ட போது, நான் ரொம்ப பசியாக இருந்தேன், நான் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, முல்லா அவர் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார், அதனால தான் நான் இப்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம உதவி யாருக்கா செஞ்சோம் அப்படின்னா அது அவங்க மூலியமாகவே கிடைக்கும், இல்லை அப்படின்னா வேறு ஒருத்தவங்க மூலியமாக நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும்க்கா.
5: கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு உதவி சின்னதாக வந்து நம்ம செஞ்சாலே போதும், அது நம்மளுக்கு தானாகவே வந்து ரிட்டர்ன் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கதையோட அடுத்ததாக இப்போ சொல்ல போகிற ஒரு துறையில் இருக்கிறதுலாம் ஒரு வேலையா அப்படின்னு சிலர் வந்து குறைவாக வந்து நினைக்கலாம். ஆனால் அதுலேயுமே வந்து வருமானம் அதிக அளவில் வர்றது, வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கிறது அப்படின்னு பலர் முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. அப்படி என்ன துறை அப்படின்னு யோசிச்சா அதுதான் வந்து ஃபுட்வேர் டெக்னாலஜி, அதாவது காலணி தயாரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வடிவமைப்பு இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் வந்து ஒரு படிப்பாக இருக்குது. இந்த ஒரு கோர்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு பல பகுதிகளில் டிப்ளமோ பொறியியல் படிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பிடெக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்வேர் டெக்னாலஜி படிப்பை வந்து 4 இளங்கலை படிப்பாக கண்டினியூ பண்ணலாம். அதே வந்து காலணிகள் தயாரிக்க எந்த மாதிரியான லெதர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அது வந்து ரப்பரா பிளாஸ்டிக்கா இந்த மாதிரியான பயன்பாடுகள் பற்றி கற்றுக்கலாம். அடுத்ததாக லெதர் ஷூ தயாரிப்பு, அந்த ஒரு நிறுவனங்களில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ஷூக்குனே இப்போ வந்து நிறைய ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது வந்துருச்சு, அந்த ஒரு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு அப்படின்னு நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம். பொறியியல் பட்டப்படிப்பு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10th 12th நல்ல மதிப்பெண்களோட பாஸ் பண்ணியிருக்கணும். இதே டிப்ளமோ அப்படியே வந்து சான்றிதழ் படிப்பாக இருந்துச்சு அப்படின்னா 10th இந்த பாஸ் பண்ணாலே போதுமானதுதான். முதல் வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொறியியல் படிப்பில் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது நல்லா கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க கூட நல்லா தொடர்பு கொள்கிற விதம் இருக்கணும். அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கிராஃபிக்ஸ் அதாவது வரைகிறது. ரெண்டாவது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா டிசைனிங், அதாவது ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறது. காலணிகளுக்குனே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ப்ராப்பராக அமையும். அதனால அந்த ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணுறது. அப்புறம் மூணாவது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது தரம் வந்து சரியாக இருக்குதான்னு செக் பண்ணுறது, டெஸ்டிங், அப்புறம் வந்து பாலிமர் டெக்னாலஜி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே நாலாவது வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா கட்டிங், ஸ்டிச்சிங் அப்படின்னு ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. இதோட வேலை பதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசைனர், இன்ஜினியர், ஃபேக்ட்ரி மேனேஜர் பொசிஷன், இந்த மாதிரியான வேலை பதவிகள் அப்படிங்கிறது இருக்கும். ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே பல இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு.
6: பை பைக்கா.
5: நேயர்களுக்கு கேள்வியும் கேட்டாச்சு. அஞ்சலி அப்படிங்கிற பேர் வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கும் தெரியும்னா கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம். கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே சொல்லுங்க ஜாபீர், இன்னைக்கு நீங்க வந்து எதை பத்தி சொல்லலாம்னு வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு நான் மாதுளை பழங்களை பத்தி நிறைய பேர் சத்துக்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, ஆனா மாதுளை ஜூஸ்ல உள்ள சத்துக்கள் யாராவது தெரிஞ்சிருப்பீங்களா?
0: அதே தானப்பா, மாதுளை
1: தான் இருக்கும்
0: நம்ம ஜூஸ்.
1: ஆனா அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்புறமா நிறைய தீமைகளும் இருக்கு. என்ன அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன்.
0: கண்டிப்பாக வந்து தீமைகளை தெரிஞ்சுக்க நானுமே வந்து ஆர்வமாக இருக்கேன். என்ன தகவல் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
1: என்ன கேம்க்கா?
0: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம், அந்த பேரில் வந்து பாடல்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து மனிதர்களோட பேரிலே வந்து நிறைய பாடல்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வகையில் நேயர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம். அதாவது அஞ்சலி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் யாருக்காவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்களும் கேட்கலாம். அடுத்ததா இப்போ வந்து டான்ஸ் ஆடுறது நமக்கு தெரியாத பல பெயர்கள் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல ஒரு தெரிஞ்ச வாயில நுழையிற ஒரு பேர் அப்படின்னு இந்த டாங்கோ அப்படிங்கறதா. அதை பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வந்து இந்த டான்ஸ்க்காக ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது உலகம் ஃபுல்லா சர்வதேச போட்டிகள் கூட நடக்குது அப்படின்னு சிலருக்கு தெரியவே தெரியாது. அந்த வகையில் நானுமே ஒரு ஆள் தான், ஏன்னா எனக்கே வந்து ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த டாங்கோ டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வேகமாக டான்ஸிங் அசைவுகள் எல்லாமே வந்து செய்வாங்களாம். இது ஜோடியாக ஆடக்கூடிய ஒரு நடன போட்டியில் ஒன்றாவுமே இருக்கு. ஃபுட், அதாவது இந்த காலடி அசைவுகள் வந்து முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டாங்கோ அப்படிங்கிறது முதன் முதல்ல வந்து பியூனோர் ஏர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தில் 19th century உருவாச்சான். அதுக்கப்புறம் ஒரு நடன போட்டி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதில் இதுவும் ஒன்று. பாட்டோட தாளத்துக்கு ஏற்றபடி வேகமாக ஆடுறது, அப்புறம் வந்து உடலை சமநிலைப்படுத்துறது, பாடி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து முகபாவனை, பாடி லாங்குவேஜ், உடல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொறுத்து தான் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதிக பாயிண்ட்ஸ் யார் வந்து நடுவர்கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அந்த ஒரு டீம் தான் வந்து வெற்றி பெற்றதா வந்து கணக்கில் எடுத்துப்பாங்களாம். அதை பேஸ் பண்ணி வந்து எந்த ஜோடி வின்னு அப்படிங்கிறத அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இப்போ ஜோடியாக ஆடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஒருங்கிணைந்து ஆடணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டான்ஸுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா இந்த உடம்பை வளைச்சு கிளச்சி ஆடுறது, அதுதான் வந்து ஆடுற ஒரு முறையில் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. அடுத்ததாக ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது இருக்கவே கூடாதான், ஏன்னா வந்து மேடையை பார்த்து பயப்படுற ஆட்களால் கண்டிப்பாக வந்து நடனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தலாம். அதனால் இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் நார்மல் டான்ஸ் மாதிரி பண்ணாலே வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவலோட அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வியும் கேட்டாச்சு. அஞ்சலி அப்படிங்கிற பேர் வரக்கூடிய பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா அசுரன் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. டிஜே அருணாசலம் அப்புறம் சின்மை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின ஒரு பாடல். கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி நியூ லான்ச் பானை சாய். ஓபனிங் டே ஆஃபரா, 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 pieces ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 piece ஃப்ரீ. 1 large pizza வாங்கினா 1 burger ஃப்ரீ. 2 special காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனைச்சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனைச்சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
7: இப்போ நேரம் சரியாக 6:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
8: ஜாபீர்.
7: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் ஒரு சூப்பரான தகவல், அதாவது மாதுளம் பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை ஜூஸா போட்டு குடிக்கும் பொழுது என்னென்ன உடல் தீமைகள்லாம் வந்து ஏற்படும், நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம், அதாவது அஞ்சலி அப்படிங்கிற பேர் வரக்கூடிய பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறதான் கேள்வி. அதுக்கான ஒரு பதில வந்து நேயர் கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா அப்படின்னு ஒருத்தவங்க அஞ்சலி, அதாவது அஞ்சலி படத்துல இருந்தே அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி அந்த பாட்டு வரும் இல்லையா, அது ஒண்ணு. அப்புறம் வந்து டூயட் மூவில இருந்து அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அந்த ஒரு பாடல், அதாவது ரெண்டு பாடலையும் சரியா கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஒரு விருப்ப பாடலுமே கேட்டிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாவித் தம்பியோட தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம்.
8: ஓகேக்கா, ஜூஸ் குடிக்கிறதுனால நன்மைகள் இருக்கதாங்க செய்து, அது மட்டும் இல்லாம கொஞ்சமாக தான் தீமைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜூஸ் குடிக்கிற மூலயமா இந்த மாதுளை பழத்தில் உள்ள வைட்டமின்கள் எல்லாமே ஜூஸில் கலக்கிறதுனால அதனால அந்த ஜூஸ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வைட்டமின்கள் இருக்கான். அப்புறமா நம்ம வந்து தாதுக்கள் அதாவது எல்லாமே இதில் அதிகமாக இருக்கிறதுனால உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கவும் உதவுமா. முக்கியமாக அந்த செரிமான பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் இதுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குமா. அப்புறமா நல்ல ஒரு உடல் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது நினச்சாங்க அப்படின்னா இந்த ஜூஸ் குடிக்கிற மூலயமா அந்த உடம்பு எல்லாமே நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கவும் நல்லா இருக்குமா. அப்புறமா இந்த இது என்னன்னா செரிமான பிரச்சனைகள்னு சொன்னேன் இல்லக்கா, அதே மாதிரி இந்த வயிறு வலி அந்த மாதிரிலாம் வரும் இல்லக்கா, அந்த மாதிரி வரும் நேரத்தில் இந்த மாதிரி மாதுளை ஜூஸ் குடிக்கிற மூலயமா அந்த வயிறு வலி சரியாக்கிறதும் நல்லா இருக்கு. அப்புறமா வயிற்று புண்கள் ஆற்றுறதுக்கும் நல்லா இருக்குக்கா.
7: சரி ஓகே, அடுத்தடுத்து இதை பற்றின தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, ராஜா அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கூடவே வந்து வளர்றது அப்படிங்கிறது உடலோ இல்லை வந்து மன வளர்ச்சியோ இது ரெண்டுமே இருக்க தான் செய்யுது. ஆனால் இதை தவிர மூணாவதாக ஒரு விஷயம் வளருது அப்படின்னா அது நம்மளோட மொழி தான். ஏனா தாய்க்கு இணையா பார்க்கப்படுறதுனால தான் அதை வந்து தாய்மொழி அப்படின்னு உரிமையா சொல்றோம். அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன்க்கா. குட்டி பையன் நல்லா இருக்கியா?
8: நல்லா இருக்கேன்க்கா.
7: ஓகேக்கா, இன்னைக்கு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. ராஜா அப்படிங்கிற பேர் வரக்கூடிய பாடல்கள் சொல்லுங்கக்கா. ராஜா அப்படிங்கிற பேரு வந்து அந்த ஒரு பாடல்ல இடம்பெற்றிருக்கணும்.
9: சரி சரி சரி. ராஜா கைய
7: வச்சா
9: போனது ஒண்ணு,
7: அந்த ஒரு பாடல்.
9: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்.
7: சரி ஓகே. எனக்கா ரெண்டு பாடல் தானா? சரி பரவாயில்லக்கா, சூப்பரா உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை அழகா பாடிய காமிச்சீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? ஆமாக்கா, புது பாடல் கண்டிப்பா பிகில் படத்துல இருந்து கொடுத்துருவோம்க்கா.
9: நன்றி, வணக்கம்.
7: ஓகே, நம்ம தமிழரசி அக்கா அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பாடல்கள் தான் சொன்னாங்க. ஆனால் இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய பாடல்கள் இந்த ராஜா அப்படிங்கிற பேரில் வந்து இருக்குது. இன்னும் நேயர்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக சொல்லலாம். இல்லை எனக்கு கேள்வியை மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அடுத்த ஒரு பகுதியில் கேள்வியை மாற்றி வேற ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். விளையாட நீங்களும் ரெடியாக இருந்தா. அடுத்ததான் இந்த தாய்மொழி அப்படிங்கிறத வந்து நம்ம தாய்க்கு இணையாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் ஒரு சில பள்ளிகளில், அது வந்து தனியார் ஸ்கூல், அதிக பணம் வாங்கக்கூடிய இடங்களில் ஆங்கிலம் தான் வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே இருக்குது. இங்கிலீஷ் பேசி குழந்தைகளும் புதுமொழியை கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக தமிழும் பேசட்டும் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது. இதனால் பல குழந்தைகளுக்கு வந்து இந்த தமிழ் வாசிக்கிறதுல, எழுத, ஏன் பேசக்கூட வந்து சிரமப்படுறாங்க. அது கூட பள்ளி தரப்பில் வந்து இங்கிலீஷ் தான் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போது, அது இல்லைனா வந்து வீட்டில் பேசும்பொழுதோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆசைகள் அப்படிங்கிறது அந்த பள்ளி தரப்பில் வந்து இருக்குது. அது ஒரு ரூல்ஸாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சாங்க. ஆனால் இப்போதைக்கு இன்னும் திரும்ப இணையில கண்டிப்பாக அவங்க இணையும் போது அவங்க கிட்ட பேசலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இங்கிலீஷில் பேசி பழகுங்க அப்படிங்கிறது சொல்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது எந்த அளவுக்கு பழகி போச்சு அப்படின்னா, குழந்தைங்க தமிழ் பேசி பழகினவங்களாக இருந்து மற்ற மொழி பேசுகிறவங்க கிட்ட அதை வந்து தமிழ்லேயே பேசினாங்க அப்படின்னா இந்த கேலி கிண்டல்கள் செய்கிறதுலாம் உண்டு. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
10: வணக்கம், நம்பகுமார் பேசுகிறேன்.
7: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கீங்களா?
7: ரொம்ப சூப்பராக இருக்கோண்ணா.
10: ராஜா, ராஜாவின் பார்வையில் ராணியின் பக்கம் ஒரு பாட்டுக்கு.
7: சரி ஓகே.
10: அப்புறம் வந்து நானே ராஜா நானே மந்திரி ஒரு பாட்டுக்கு. அப்புறம் பேசிதான் பாக்குறேன், நிறைய பாட்டு இருக்கு நான் ராஜாவில.
7: சரி, நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பாடல்களை நச்சுனே சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அவங்க புது பாடல்கள் தான் அதிகமா விரும்புவாங்க.
10: சின்ன சின்ன பாடல்கள் அவங்களுக்கா பாக்கல, பொதுவா எல்லாரும் கேக்குறாங்கல்ல, கேயர்கள் கேட்டவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி பாடல படத்தான் நல்லா இருக்கும்.
7: சரி ஓகேண்ணா, ஓகே கண்டிப்பா குடுக்கலாம்.
10: சரி ரைட்டு, நீங்க சத்திரியம் படத்துல இருந்து இந்த மாலைகள் யாரோ மனதோடு பேச அப்படின்னு பாட்டு புரியலாம்.
7: இல்லண்ணா அது குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கண்ணா, நாங்க புது பாடல்கள் கொடுக்கணும்.
10: புது பாடல்கள் எத்தனை பாடம் புது பாடல் இருக்கு? புது பாடல்கள் இந்த சரி இந்த ஒரு படம் ஆல ஆல பூங்குருவி அலமரத்தில் ஒரு பாட்டுல
7: என்ன பாடல் என்ன
10: படத்துல
7: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல தேடி குடுத்துறோம். பரவாயில்ல, நன்றிண்ணா. ஓகே, நம்ம நம்பகுமார் அண்ணா வந்து ரொம்ப அருமையாக நாலு பதில்கள் வந்து சொன்னாங்க. நேயர்கள் யாராவது இன்னும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் மொழி பேசுகிறத பார்த்து நிறைய பேர் கேலி கிண்டல்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அது வந்து இன்னுமே நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குது. நிறைய பகுதிகளில் வந்து தமிழ் பேசுகிறான் அவனுக்கு வந்து இங்கிலீஷே வராது அப்படின்னு ஏளனமாக வந்து பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மொழிகளில் பேசுகிறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. ஆனால் அது வந்து பள்ளி நிர்வாகத்தோட ரூல்ஸ் எல்லாம் வந்து தாண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்பொழுது ஃபேமிலிக்குள்ளே பேசும்பொழுது அதுக்கெல்லாம் வந்து பள்ளி நிர்வாகம் தரப்பில் வந்து ரூல்ஸ் போட முடியாது. அதனால அந்த ஒரு டைமிங்கில் அந்த தமிழை வந்து ஒரு சூப்பராக பேசலாம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக நம்மளோட கடலோசை எஃப்எம்லேயுமே வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. 27ஆம் தேதி தமிழ் வாசிக்கிறதுக்கான போட்டி 3rd standard to 8th standard வரை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கலந்துக்கலாம். அதுக்கான ஒரு முன்பதிவுமே செஞ்சுறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து நேயர்கள் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:35.

0: இருச்சு நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ட்ரி. அப்புறம் வந்து நம்ம கூட பேசுறதுக்காக 6 to 7 வரை இருக்கிறது
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பி தான் இருக்காங்க. மாதுளை பத்தின தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து ஜூஸா போட்டு குடிக்கிறதுனால என்னென்ன தீமையான விஷயங்கள்லாம் இருக்கு சொல்லுங்க.
1: தீமை இல்லை, ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லதுகள்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இது குடிக்கிறதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா, அப்புறமா நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி செய்மானத்தையும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அதிகப்படியான ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குமா, அப்புறமா ரத்தத்தை வந்து சீராக வச்சுருக்கவும் பயன்படுத்துமா, அப்புறமா இந்த பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி கம்மி பண்ணுறது, அதாவது சமமான நிலையில் வச்சுருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல வேலைகள்லாம் நம்ம உடலுக்குள்ளே போய் சேர்ந்துருமாங்க்கா. அப்புறம் இதோட தீமைகள் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம ப்ரோமோக்ரான்ட், அதாவது மாதுளை ஜூஸ் அதான் ப்ரோமோக்ரான்ட், அது இங்கிலீஷில் சொல்ல வந்தேன் டப்புன்னு தமிழில் மாறிட்டேன். அது மாதுளை வந்து நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா மாதுளையில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு இருக்கு, சர்க்கரை இருக்கும். இருந்தாலும் அதுக்கும் மேலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்க்கரையை அதிகமாக போடுவோம், ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது நம்ம சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அதில் இருக்கிற அது இயற்கையான சர்க்கரை இருக்கிறதுனால அது ஒன்றும் நமக்கு வந்து செய்கிற போகிறது கிடையாது. அது சும்மா நமக்கு வந்து சுகர் லெவலில் லைட்டாக கூட கூட்டுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால தாராளமாக நம்ம அதில் இருக்க சுகரை வச்சு குடிக்கலாம். இருந்தாலும் நம்ம மேலே மேலும் சுகர் போட்டு குடிக்கிறதுனால, அதே மாதிரி இந்த கடைகளில் போய் வாங்கி குடிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரிழிவு நோய்கள்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இன்னும் என்ன அப்படின்னா, மாதுளையில் பார்த்திங்கன்னா அந்த அதாவது என்ன அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற விதையில தான் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கும். ஆனால் அது என்ன அப்படின்னா அதை வந்து அரைக்கும் போது அந்த சக்கையாக மாதிரி திரும்பி வெளியே வந்துடும். அதனால அது என்ன அப்படின்னா அந்த சக்கைகளும் தனியாக போகிறதுனால ஜூஸ் மட்டும் நம்ம உள்ளே போகிறதுனால பாதி சத்துக்கள்கிட்ட குறையும். இதனால இதுவுமே ஒரு தீமைகளாகவும் இருக்கும்னு நம்ம அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இன்னும் என்ன அப்படின்ற தீமைகளை வந்து நம்ம லாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம முடிவான பகுதிகளில், அதாவது நிறைவு பகுதியில் கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா அப்படிங்கிற பேர் சொல்லி நம்ம கேள்வி கேட்டாச்சு. அப்போ கண்டிப்பாக ராஜாத்தி அப்படிங்கிற ஒரு பேரும் வரணும் இல்லையா, அதனால நேயர்களுக்கு ராசாத்தி அப்படிங்கிற ஒரு பேர் வரக்கூடிய பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக வந்து குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களா வந்து சொல்லும் பொழுது கூட பேரண்ட்ஸ் வந்து பெருமளவில் வந்து கோவம் அப்படிங்கிறது படமாட்டாங்க. ஆனால் மற்ற ரிலேட்டிவ்ஸோ இல்லை வந்து டீச்சர்ஸோ, உங்கள் பையன் வந்து இந்த தப்பு வந்து பண்ணிட்டான், உங்கள் பொண்ணு இந்த வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கோவம் ஒரு படி அதிகமாக தான் வரும். அதுக்கான காரணம் தன் குழந்தை தப்பி பண்ணிருச்சே அப்படிங்கிறது இருக்காது. மற்றவங்க இப்படி வந்து சொல்கிற அளவுக்கு குழந்தைய வளர்த்துட்டோமே அப்படின்னு அவங்க மேலேயே ஒரு குற்ற உணர்ச்சியாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. அதாவது தன்னோட குழந்தை உண்மையிலேயே வந்து தப்பு பண்ணியிருக்குமா அப்படின்னு யோசிக்காமலே சிலர் வந்து கோபத்தை காட்டிடுவாங்க. ஆனால் குழந்தைகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்போமே, அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு விசாரிப்போமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய தடவை நடந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா
1: எனக்கே நிறைய தடவை நடந்திருக்குக்கா.
0: அதான் அந்த சிப்ளிங்ஸ்குள்ளே வந்து சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவுக்கு வந்து ரெண்டு பேரோட குணங்களுமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எனக்கும் என் தம்பிக்குமே வந்து சண்டை நடக்குது அப்படின்னா ரெண்டு பேரோட குணங்களும் தெரிஞ்சிருக்கும். அதனால உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ தான் தப்பு பண்ணியிருப்ப, அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக வந்து அவனை வந்து மன்னிச்சு விடுறது, அப்புறம் வந்து என்னையே தான் வந்து கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வரது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் உண்மையிலே வந்து தப்பு பண்ணது இன்னொரு ஆளாக தான் இருக்கும், வேற யாரும் கிடையாது, என் தம்பியாக தான் தப்பு பண்ணியிருப்பான். ஆனால் எல்லா நேரங்கள்லையும் சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு சில நேரங்களில். சரி விடுங்க, நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் வந்து எல்லாரையும் அப்படி கண்மூடித்தனமா நம்பணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. உண்மையில யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத விசாரிச்சுதான் வந்து முடிவெடுக்கணும். அது வந்து நானா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, அது மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அது வந்து அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம், இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே அவங்க தரப்புல இருந்து ப்ராப்பரான ஒரு விசாரணை அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்காக பெரிய அளவில் விசாரணையெல்லாம் கிடையாது. இந்த தப்பு நீ பண்ணியா பண்ணலையா அப்படிங்கிறத கேட்டாலே போதுமானது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நம்மகுமார் அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பாடல் தானான்னு இன்னும் டவுட் இருக்கு. ஆனால் அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபி தம்பியும் வந்து மாதுளை சாப்பிட்றதுனால பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. பெனிஃபிட்டும் இருக்குது, அதே சமயம் தீமைகளும் இருக்குது. அதாவது நம்ம ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கும்பொழுது விதை பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துருவோம். அதை தவிர இன்னும் விஷயங்கள்லாம் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க, அதை வந்து சொல்லுங்கள் ஜாபி.
1: ஓகேக்கா, என்ன அப்படின்னா வீட்டில் வாங்கும் போது சரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பால் அது கலந்து வந்து என்ன வாங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் அடித்து குடிப்பாங்க.
0: ஆமாம்,
1: அதுவுமே ஏதாவது புரதமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதுனால நல்லது தாங்க்கா. இதுவே நம்ம கடைகளில் போய் வாங்கும் போது அந்த பாலுக்கு பதிலாக எசன்ஸ் ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது உதாரணத்துக்கு தர்பூசணி ஜூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எசன்ஸ் ஊற்றுறது நிறைய தடவை பார்த்துருப்போம். அந்த மாதிரி எசன்ஸ் ஊற்றுறதுனாலும் நிறைய நம்ம சைடு எஃபெக்ட்ஸ்லாம் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க அதில் வந்து என்ன ஆக போகுது, சாதாரண எசன்ஸ் தானே, கலர் தானே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல இந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரிலாம் தீமைகள் நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஒரு அதாவது என்ன சொல்ல ஜூஸுக்கு சேர்க்குற அந்த ஒரு ஃப்ளேவரும் என்ன ஒன்று அப்படின்னா நிறைய வந்து தீமைகள்லாம் இருக்க தான் செய்யுமா. இருந்தாலுமே அதில் வந்து கலந்து சாப்பிட்றதுனால அது என்னென்னா இந்த மாதிரியோட டேஸ்ட்டையுமே அதிகரித்து கொடுக்குறதுனால மாதிரியோட சத்துக்களை குறைச்சி கொடுத்துருமா. இதுதான் அதோட தீமைகள் அப்படின்னு சொல்லலாம்.
0: சரி ஓகே, இன்னும் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஜாபீர் தம்பியும் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க, ஆல்ரெடி நமக்குமே வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத. அதனால் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம ஜாபீரோட தலைப்பு வந்து முடிஞ்சாச்சு. அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம், அதாவது ராசாத்தி அப்படிங்கிற ஒரு பேர் வரக்கூடிய பாடல்கள். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் வந்து இப்போ நேயர்கள் வந்து கொடுக்க முடியலை. அதனால் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக நம்ம வேறு ஒரு கேமில் விளையாடுவோம் அந்த ஒரு பாடலுக்கான ஒரு வார்த்தை அப்படிங்கறத சொல்லிட்டு. இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றோட வேகம் 11 கிலோமீட்டர்ல இருந்து 19 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில இருந்து வீசுமா, இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வானிலை தகவல் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு, இந்த வாரம் சனிக்கிழமை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் நம்ம கடல் ஓசை FM 90.4 நம்ம ஜாபீர் தம்பி மாதிரியோ ஜான்ஹோரே தம்பி மாதிரியோ வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க தாராளமா கூட்டிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தி இந்த மாதிரி எங்களோட குழந்தை வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, பேசணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் அப்புறம் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் சனிக்கிழமை வந்து பேச முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நாளைக்கு வேறொரு கேமோட உங்களை வந்து சந்திக்கிறவரை உங்கள்கிட்டருந்து விடை பெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசி FM 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 or 12?
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 to 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் லெனின். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளோட சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில் அழிஞ்சு வர ஒரு சில தொழிலை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிற போகிறேன். அதுவும் நம்ம பகுதியில் கடைசி தலைமுறையாக சில பெண்கள் மட்டும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா, மீன்பிடி தொழில் சம்மந்தமானது தான். இந்த மீன்பிடி தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குதுங்க. உலகம் தோன்றினதுல இருந்து இப்ப வர இருக்கக்கூடிய தொழில்கள்ல இந்த மீன்பிடித்தல் தொழிலும் ஒண்ணுதாங்க. ஏன்னா உலகம் தோன்றின உடனே மனிதன் தனக்கான உணவுகளை எப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டையாடுதான் எடுத்துக்கிட்டான். சோ இன்றைய காலகட்டத்துல காடுகள்ல வேட்டையாடுறது அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்ப வர கடல்ல போய் மீன் பிடிக்கிறதும் கிட்டத்தட்ட வேட்டையாடுறதுதான். அப்ப இருந்து இப்ப வர இந்த தொழிலையும் மக்கள் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. என்ன காலத்துக்கு ஏத்த மாதிரி இது பல்வேறு வகையில முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மொத முத எனக்கு தெரிஞ்சு கட்டுமரத்தில் இந்த ஊரில் வந்து தொழில் பார்க்க ஆரம்பித்த மீனவர்கள் இன்னைக்கு 1 கோடி வரை மீன்பிடி படகு வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு பெரிய முன்னேற்றம் வந்து மீன்பிடி தொழிலில் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்நிய செலாவணியில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை தரக்கூடியதாகவும் இந்த மீன்பிடித்தல் தொழில் ஏற்றுமதியில் விளங்கிக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு இந்தியாவை பொறுத்தளவு மீன்பிடி தொழில் ரொம்ப முக்கியமானது, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா குஜராத்துக்கு அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய மீன்கள் தமிழகத்தில் இருந்து தான் அப்படின்னு வருஷம் நம்ம பேப்பர்ல பார்ப்போம். அது வந்து மாறி மாறி இருக்கத்தான் செய்யும். ஆனா மொத 3 இடங்களுக்குள்ள கண்டிப்பா இந்தியால தமிழ்நாடு இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட கடற்கரையும் மிக நீண்ட கடற்கரை. மேலே சென்னையிலிருந்து கீழே கன்னியாகுமரி வர ஒரு மிக நீண்ட கடற்கரை பரப்பளவு கொண்ட ஒரு மாநிலத்துல இது கூட இல்லைன்னா எப்படி? கண்டிப்பாக நம்ம ஏற்றுமதியில் இன்னும் பெரிய அளவில் போவோம். அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கத்தான் செய்துன்னு சொல்லிட்டு, சரிப்பா ஆரம்பத்தில் ஏதோ அழிந்து வர தொழில்கள் பற்றி பேச போகிறதா சொன்னியே, அதை இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுகிறேங்க. கையாலேயே ரால் பிடிக்கிறது. நம்ம தீவை பொறுத்த மட்டும் மீன்பிடி தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரால் மடிகள் வந்ததுக்கப்புறம் தான் வந்துச்சு. மடியை வச்சே ரால் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக கையால் பிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், அந்த காலத்துலேருந்து இப்போ வரை கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே கையால் ரால் பிடிச்சி புழப்பு நடத்திட்டு இருக்க மக்களும் இங்கே இருக்கிறாங்க. அவங்கள பற்றின சின்ன ஒரு கதை தான் இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இடைவேளை வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். கடலோசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
0: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
3: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சுடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது, கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க.

0: ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
1: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இந்த கையாலேயே இறால் பிடிக்கிற மீனவ தொழில் எங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பனில் தான் நடந்துகிட்டு இருக்குது. பாம்பன்லேருந்து தெக்குவாடி போகிற வழியில் நம்ம தெக்குவாடி போகாமல், அதாவது ரயில்வே ட்ராக்கை தாண்டின உடனே ஒரு ரைட் வரும், அந்த ரைட்டை எடுக்காமல் நேராக போய்கிட்டே இருந்தோன்னா கடற்கரை வரும். ஸோ அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 குடும்பங்கள் கடற்கரை ஓரத்தில் வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் தான் நடுத்தரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த கையாலேயே இறால் பிடிக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் லெனின், கடலூர் சேஃபம் 90.4. வெறும் கையாலேயே இறால் பிடிக்கிறாங்களே, கையில் எதுவும் குத்திராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குத்தத்தான் செய்யும். இந்த வெறும் கையால் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே கையை விட்டு அவங்க வந்து அந்த மண்ணை தடவிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே குந்துகால் போட்டு உட்கார்ந்த மாதிரி தடவிக்கிட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 மணிக்கே அவங்க வந்து இந்த வேலையை பார்க்க கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு ஒரு மதியம் 2 மணி வரை இந்த இறால் தடவுற வேலையை பார்க்குறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா இறால் தடவை போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிறாங்க, பிடிக்கிற இறாலை அந்த மஞ்சப்பைக்குள்ள எடுத்து போட்டுடுறாங்க. ஒரு கச்சா வச்சுக்கிறாங்க, கச்சான்றது வந்து வலையால செய்யப்பட்ட சின்ன ஒரு பை மாதிரி இருக்கும், அதுல வந்து நண்டை பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. இதுதான் வந்து இதுல நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஆயிருக்குது. இதையும் தாண்டி இதுல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்குது. எப்பெல்லாம் இவங்க வந்து இந்த கையால இறால் பிடிக்கிற வேலையை பார்ப்பாங்கன்னா வருஷம் முழுவதுமே பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அது என்ன குறிப்பிட்ட காலம் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாடல் வருது, கேட்டு வாங்க. சமுத்திரம் பழக நிகழ்ச்சி கேட்டு

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன் வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துடாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
3: வாடகாத்து ஆரம்பித்த உடனே இந்த ரால் பிடிக்கிறதுக்கான சரியான சீதோசன நிலை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இது தெற்கு பகுதியாக இருக்கிறதுனால கச்சான் காற்று அடிக்கும்போது இந்த பகுதியில் வந்து பொட்டல் விழாது. இந்த பொட்டல் விழுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம பாம்பனை பொறுத்தளவு கடல் உள்வாங்கிறதுன்றது காலங்காலமாக நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு தான். கச்சாங்காத்து அடிக்கும்போது வடக்கு கடல் பகுதியில் பொட்டல் போடுறதும், அதாவது கடல் உள்வாங்கிறதும், வாடகாத்து அடிக்கும்போது தெற்கு பகுதியில் கடல் உள்வாங்கிறதும் இயற்கையாக நடக்கிற நிகழ்வுகள் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நடுத்தருவில் இந்த மாதிரி வாடகாத்து அடிக்கும்போது கடல் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு கடல் உள்வாங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி கடல் உள்வாங்கி இருக்கும்போது அந்த நேரங்களில் அங்கங்கே தண்ணி, கடல் தண்ணி வந்து குட்டை மாதிரி தேங்கி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே தான் இவங்க வந்து கையால் ரால் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்க. அதிகாலையிலேருந்து மதியம் 2 மணி வரை லோ டைடாக இருக்கும், அதாவது வந்து கடல் ரொம்பவே உள்வாங்கியிருக்கும். அப்படி உள்வாங்கியிருக்கும் போது அவங்க வந்து முட்டளவு தண்ணியில் உட்காந்த மாதிரியே ராளை கையால் தடவி தடவி எடுத்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நண்டு வந்தாலும் அதை எடுத்து அப்படியே கச்சால போட்டுருவாங்க. ஒரு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஹை டைட் ஆயிரும், அதாவது தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிரும். அந்த கடல் உள்வாங்கியிருந்த இடத்துலலாம் தண்ணி வந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களால தடவ முடியாது. ஏன்னா இவங்க 1 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருப்பாங்க, ஆனால் அங்கேயே தண்ணி வந்து

முட்டளவு தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 மணி போல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆளை மூடுற அளவுக்கு தண்ணி வந்துடும். ஸோ அந்த மாதிரி மாறிடுறதுனால ஒரு மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சரி, பிடிச்ச ஒரு ஆளை என்ன பண்ணுறாங்க, விற்கிறாங்களா இல்லை வீட்டுக்கு சமையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு எனக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி வந்து அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி இல்லைனின் கூட கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ம் வகுப்புல இருந்து 8ம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கையாலேயே ரால் குடிக்கிற பெண்களை நான் சந்திச்ச நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2026. இந்த காலம் வாடகாலமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து ரொம்ப எளிதாகவே பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் நிறைய நேரங்களில் நடுத்தருக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் அப்பப்போ அந்த ரால் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிப்பி சொவி புரைக்கிட்டு இருக்க வேலையை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி நான் போகும்போது, அதாவது ஜனவரி 8 நான் போகும்போது, அங்கே 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரால் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 3 பேருக்குமே 50க்கு மேலே வயசு இருக்கும். 3 பெண்களுமே சிங்க பெண்கள் தாங்க. அவங்கள்ட்ட காரணத்தை கேட்டேன், எதுக்காக நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க, எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் எக்கச்சக்கமாக இருக்குது, வயசும் 50க்கு மேலே ஆயிடுச்சு, எங்களால் வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியாது. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த தொழிலை கற்று வச்சிருக்கிறேன், இந்த தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால் சும்மாலாம் வீட்டில் இருக்க முடியாது. நான் இங்கே வந்தேன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரால் தடவுனேன்னா 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வேற ரால் பிடிப்பேன். எனக்கு தோதுப்பட்டுச்சுன்னா ஏதாவது வியாபாரிகிட்ட போய் கொடுப்பேன், அந்த காசு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு செலவுக்கு பயன்படுத்திக்கிடுவேன். ரொம்ப கம்மியாக ரால் பிடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தாங்க, பெரிய அளவில் வந்து அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடையாது. காலையில் கஞ்சியோ இட்லியோ ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 1/2 டே ஃபுல்லாமே கடலில் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு வீட்டை குடும்பம் குழந்தை இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ கேட்கும்போதே ஒரு மாதிரி போதும், இந்த வாழ்க்கையில் வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடலோசை எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ போய் பார்க்கலாம், அந்த வீடியோ இருக்குது. அந்த பாட்டு எப்படி கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்து அதை ரால் பிடிக்கிறாங்க, அந்த ரால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட சொன்னாங்க, எந்த ரால் டேஸ்ட்டாக இருக்கும், ராலில் எந்த ராலா, ராலினாலே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, ராலையும் டேஸ்ட்டெல்லாம் இருக்குது தான், இந்த ரால் நல்லாயிருக்கும், இந்த ரால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க, வந்து சொல்கிறேன். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழையத்தாக நான்

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000. நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி நியூ லான்ச் ஆஃப் பனி சாய். ஓபனிங் டே ஆஃபரா, 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 pieces ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 piece ஃப்ரீ. 1 large pizza வாங்கினா 1 burger ஃப்ரீ. 2 special காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: ஒன்றையா நல்ல மாட்டிக்கிட்டா, இவளை விட்டுறாதீங்க. ரெடியா?
5: ம்,
4: ரெடி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: எந்த ரால் டேஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு போயிருந்தேன். நிறைய ஆள் இருக்கா அப்படிலாம் தெரியாதேப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வந்திருக்கலாம். சில பேருக்கு அதெல்லாம் எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எது எப்படியோ நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை சொல்லிடுறேன். இப்போ ராள்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் கருவண்டு ராலு, வரி ராலு, நாரன் ராலு, ஆஸ்திரேலியன் ராலு, கற்காடி ராலு, இந்த மாதிரி பல வகையான ரால் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளை ரால்னு ஒன்று இருக்குது. இந்த வெள்ளை ரால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நான் வந்து சந்தித்து அந்த ரால் தடவுற வேலையை பார்த்துட்டு இருந்த பெண்கள் சொன்னாங்க. அந்தளவுக்கு டேஸ்டாவாக இருக்கும் அப்படின்னு இனிமேல் வாங்கி டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அவங்க வந்து அந்த பகுதியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதை யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம பெண்கள் தான் சொன்னாங்க. நடுத்தர பகுதியில் கடலுக்குள்ள ரால் பிடிச்சிட்டு இருந்த பெண்கள் தான். அந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெள்ளை ரால் தான் கிடைக்குமா. ஸோ அந்த ராலை நிறையா மீனவர்கள் நேரடியாக வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்களாம். அந்தளவுக்கு அது டிமாண்டும் இருக்குமா. அடுத்த தடவை நீங்கள் ரால் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த ராள்களில் நீங்கள் எந்த ராலை வாங்குறீங்க அப்படின்றத பேரை கேட்டு வாங்குங்க. அதாவது கருவண்டு ரால், வெள்ளை ரால், வரி ரால், நாரன் ரால், ஆஸ்திரேலியன் ரால், இந்த மாதிரி வந்து வகைகள் இருக்குது. இதில் வெள்ளை ரால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் கடலோசையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆமாப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழக நிகழ்ச்சி லெனின் கூட கடல் ஓசை எஃப்எம் 90.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கையால் இறால் பிடிக்கிறது, இந்த வேலை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதில் வந்து பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகங்க. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், வெறும் கையால் கண்ணுக்கே தெரியாமல் கடலுக்குள்ளே கையை விட்டு நீங்கள் தேடணும். அந்த நேரத்தில் எதுனாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். தெரியாமல் நம்ம வந்து ஒரு நண்டுகிட்ட போய் கையை கொடுத்துருந்தீங்களே அது கடிச்சிடும், இல்லைனா வேறு ஏதாவது கடல் வாழ் உயிரினங்கள் மீன் ஏதாவது கடிச்சிடலாம், அஞ்சால இருக்குது. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி அவங்க கடி வாங்குறது உண்டு, அதையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கையெல்லாம் காட்டும் போது பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாமே காயங்களாக தான் இருந்துச்சு. சாப்பிடும் போது ஒரு வாய் சோறு வாயில் வைக்க முடியாது தம்பி, கை அம்புட்டு காந்தும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த ஒரு வேதனையான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி, இப்படிலாம் பண்ணும்போது கிளவுஸ் போட்டுட்டு அந்த வேலையை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, கிளவுஸ் போட்டால் ரால் அப்படின்றது வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். ஸோ கிளவுஸை வச்சு நம்ம வந்து மண்ணை தடவி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சென்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால கிளவுஸ் போட்டுட்டு இந்த வேலையை பார்க்க முடியாது, வெறும் கையால் தான் பார்க்க முடியும். காலங்காலமாக நாங்கள் இதை பார்த்துட்டோம், இப்படியே பார்த்துட்டு போகிறோம் தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் எய்டுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மூக்குப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூக்குப்பொடியை கையில் வச்சுருக்கிறாங்க. ஏதாவது கடிச்சிட்டினாலோ வெட்டிட்டினாலோ உடனே அந்த இடத்துல மூக்குப்பொடியை போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் சீரியஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அது வர அவங்களோட மொத்த மருந்துமே அந்த மூக்குப்பொடியாக தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு அவங்க வந்து பெரிய கஷ்டங்களாக சந்திக்கிறாங்க. நம்ம வந்து கடல் உள்வாங்கி இருந்துச்சு ஐ ஜாலியாக நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும் கிடையாது. அது வந்து கொஞ்சம் சேறு பகுதியாக இருக்கிறதுனால நடந்து போகும்போது கால் பதையும், நிறையா நேரங்களில் ஆக்குன்னு சொல்லுவோம். நிறையா நேரங்களில் பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஆக்கு வெட்டிடும். இந்த ஆக்கு என்னென்னா நல்லா கதகதன்னு ஒரு ரம்ப மாதிரி இருக்கும், கால் வச்சோடனே வெட்டிடும், அப்புறம் சங்குமுள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே சந்திச்சு தான் இந்த ஒரு தொழில் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, எதுக்காக இதை வந்து அழிய போகிற தொழில்னு சொன்னேன் அப்படின்னா, ஆல்ரெடி அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு சொல்லுவேன். இப்போ இல்லை, பாட்டு கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் கடலோசை எஃப்எம் 90.4 கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சமுத்திரம் பழக நிகழ்ச்சி லெனின் கூட.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
2: இன்றைய காலகட்டத்தில் நிறையா தொழில்கள் பார்த்திங்கன்னா அழியும் தருவாயில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த கையால் இறால் பிடிக்கிறதா இருக்கட்டும், அதே பகுதியில் மட்டி பிறக்கிற ஒரு தொழில் இருக்குது, அதுவுமே அழியும் தருவாயில் தான் இருக்குது. ஒரு தொழில் எப்போ வந்து அழியும் தருவாய்க்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறையை சார்ந்த மக்கள் வந்து அந்த தொழிலை செய்ய தயங்கும் போதோ, அந்த தொழிலை செய்யாமல் இருக்கும்போதோ, அந்த தொழிலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போகும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில் பார்த்திங்கன்னா அழியும் தருவாய்க்கு போயிடுது. அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரால் தடவுதல், அதாவது கையால் ரால் பிடிக்கிற வேலையை ஒரு 4-5 பெண்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே பகுதியில் இன்னொரு தொழிலும் ரொம்ப விறுவிறுப்பாக செய்யப்பட்டுட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மட்டி எடுக்கிற தொழில், கிளாம்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அந்த சிப்பி சோவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப்பியை வந்து பொறக்கி அதுக்குள்ளே வந்து சதை இருக்கும், அந்த சதையை எடுத்து சமைச்சு சாப்பிட்றது. முன்னாடி வந்து இதுக்கு வியாபாரிகள்லாம் இருந்திருக்காங்க, பட் இப்போ வியாபாரிகள் இல்லை. அந்த பகுதி முழுவதுமே இந்த மட்டி பிறக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸானது. ஏன்னா காலங்காத்தால் குடும்பம் குடும்பமாக போய் மட்டி பிறக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் ஒரு பானைக்குள்ளே அந்த மட்டி எல்லாம் போட்டு அவிச்சு அந்த மட்டி வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உள்ளே உள்ள மட்டியை எடுத்து அந்த கையால் நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளே உள்ள அந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வடை செஞ்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அங்கே நடக்குது. அதுவுமே இப்போ வந்து அழியும் தருவாயில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிறையா பேர் அந்த சின்ன சின்ன பாரம்பரியமான தொழிலை செய்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. இன்னொன்றும் அதெல்லாம் செய்யணும்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போகும், அதில் மிகப்பெரிய ஆதாயம் எதுவும் கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுனாலையுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்கு தயக்கப்படுற ஒரு வேலையாக மாறிட்டு வருது. இந்த மாதிரி தாங்க நடுத்தருவில் இருக்கிற இந்த ரெண்டு தொழிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த வேலை பார்க்கறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இன்றைக்கி உங்களை சந்தித்ததுக்கு அப்புறம் வந்துருச்சு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேர் அதை பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் லெனின். வரட்டா கடலோசை FM 90.4 இவள் நேரம் நீ கேட்டுட்டு

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: அலை பாயுதே,
4: அலை பாயுதே,
3: நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அன்பான உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். நேர்கள் கேட்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஆசை தம்பி எழுதின ஒரு பெண் நினைத்தாள். கதைக்குள்ள போலாமா? அது ஒரு அழகான கிராமம். அந்த ஊரோட ஆலமரத்துலதான் முத்து எப்பவுமே உட்கார்ந்திருப்பாரு. அந்த ஆலமரம் சாதாரண மரம் கிடையாது, எல்லாத்துக்கும் அது ஒரு அடைக்கலம்னு சொல்லலாம். நிழல் தேடி வர்றவங்களுக்கு, கால்நடைகளுக்கு, ஓய்வெடுக்கிறவங்களுக்குன்னு எல்லா விதத்திலையும் அந்த மரம் ரொம்ப பிரயோஜனமா எல்லாருக்கும் இருந்துச்சு. தனக்கு அம்மா அப்பா வீடு வாசல்னு எல்லாம் இருந்தும் முத்து எப்பவுமே அந்த மரமே கதைன்னு உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கு முக்கியமான காரணம் முத்துவோட மனநிலை சரியில்லாம இருக்கிறதுதான். ஒரு சிலர் அவர்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஒரு சிலர் அவர்கிட்ட கூட வரமாட்டாங்க. அவரை தப்பா பேசி அவரை ஊர்லயே வச்சிருக்க கூடாது, வெளியில எங்கேயாச்சும் அனுப்பிடணும், இல்லன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும், அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தா வாய அடைச்சாலும் ஊர் வாய அடைக்க முடியாதுன்றது முத்துவோட அப்பாக்கு நல்லா தெரியும். வயசு பையன் மனச சரியில்லாம வாழ்க்கைய வாழ்றதுக்கே வழி இல்லாம திக்கத்து நிக்கும் போது அவங்க பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறதுன்னே தெரியாம முத்துவோட அப்பா தவிச்சு போனாரு. வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாலும் முத்து வரவே மாட்டாரு. முகசவரம் பண்ணாம, துணிய மாத்தாம அமைதியா அந்த மரத்தடியிலேயே உட்கார்ந்திருப்பாரு. ஆனா யாராச்சும் அவர்கிட்ட போய் பேசினா தெளிவான பதில கொடுப்பாரு, சொல்ற வேலையெல்லாம் பண்ணுவாரு. அவரோட தோற்றமும் நடையும் உடையும் பாவனையும் தான் அவர் ஒரு மனநிலை சரியில்லாதவர்னு எல்லாரையும் பேச வச்சுச்சு. இப்படிப்பட்ட நிலையில முத்துக்கு என்னாச்சு தெரியுமா? ஒரு பெண் நினைத்தால் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
5: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
6: அதுதான் இதுவோ
5: அனலாக கொதித்தது இந்த

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி நியூ லான்ச் பானை சாய். ஓபனிங் டே ஆஃபரா, 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா 1/2 kg ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
8: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. எங்க முத்து இப்படி இருக்கும்போது அவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அவன் இப்ப கல்யாண வயசுல இருக்கான். அவன் வயசொத்த பசங்கள்லாம் குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இவன் இன்னும் இப்படி மரத்தடியிலே உட்கார்ந்துருக்கானே, இவனோட வாழ்க்கை இப்படியே போயிருமாங்க. அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகாதுமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நம்ம பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அவன் இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம ஆளே மாறி வருவான் பாரு. அது எப்படிங்க நடக்கும், நம்ம பையன்கிட்ட பேசுறதுக்கே எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வரலட்சுமி, தேவையில்லாம எதையும் நினைச்சு வருத்தப்படாத. பிரச்சனையை கொடுக்கற கடவுளுக்கு அது சரி பண்ணவும் தெரியும். நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடாது, நம்ம பையனோட வாழ்க்கையும் ஒரு நாள் நல்ல விதமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட அப்பா அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்கும் முத்து ஆலமரத்தடியில அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. அவங்க ஊர்ல ஒரு பழமையான கோவில் இருக்கிறதுனால அத ஆராய்ச்சி பண்றதுக்கு காலேஜ்ல இருந்து அந்த கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வழி தெரியாம இருந்தனால ஊரோட நுழைவாயிலான அந்த மரத்தடியில முத்து உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு அந்த பசங்க எல்லாரும் குரூப்பா முத்து கிட்டதான் வந்தாங்க. சார், இங்க பழங்காலத்து கோயில் ஒண்ணு இருக்காமே, அத நாங்க ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க. இது எங்களோட காலேஜ் ஐடி. அந்த கோயிலுக்கு எப்படி சார் போகணும், உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பையன் கேட்டதுக்கு முத்து பதிலே சொல்லாம அமைதி அவங்களையே ஏற இறங்க பார்த்தார். சார், உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க சார். ஏய், என்ன இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. கீதா, நீ கேட்டு பாரு. அண்ணா, இங்க ஒரு பழங்காலத்து கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, உங்களுக்கு அதோட அட்ரஸ் தெரியுமா? என்னப்பா இவர் பதிலே பேச மாட்டேங்கிறாரு. ஏய், இவருக்கு மனநிலை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான், வாங்க வாங்க, இங்க இருந்து போயிரலாம். நல்லதா போச்சு, இல்லனா ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிருக்கும் அப்படின்னு கீதா சொல்லிட்டு இருக்கும் போதே, கீதா வாய்க்கு வந்தபடி பேசாத, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் தீண்ட தகாதவங்க எல்லாம் என்ன, அப்படிலாம் நீ சொல்லவே கூடாது, கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் போய் என்னன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல நின்னுட்டு இருந்த இன்னொரு பொண்ணான வசந்தி முத்து கிட்ட போய் நின்னாங்க. அவங்களுக்கு இயல்பாவே இலகுன மனசு, எல்லார்கிட்டயும் சமமா பழகுவாங்க. முத்து கிட்ட போய் அவர் தோல் மேல மெல்ல கைய வச்சு, அண்ணா, இங்க இருக்கிற கோயிலுக்கு போறதுக்கு வழி தெரியுமா, கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா? அண்ணா, காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம், கோயில்ல போய் ஆராய்ச்சி பண்ற வேலையும் இருக்கு, அதுக்காக எங்களுக்கு நீங்க வழி சொல்ல முடியுமாண்ணா அப்படின்னு ரொம்ப பாந்தமா தன்மையா வசந்தி கேக்கும் போது, நேரா போய் இடது பக்கமா திரும்புங்க, ஒரு சின்ன சந்து வரும், அப்படியே போனீங்கன்னா நீங்க தேடி போற கோயிலுக்கான வழி உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உப்பாளையப்படி அமைதியா உட்கார்ந்துட்டாரு. வழிய கேட்டதுக்கு அப்புறம் வசந்தி அவங்க கூட வந்த பசங்கள் எல்லாம் கூப்பிட்டு முத்து கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அவங்களோட ஆராய்ச்சி பணி முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருந்தனால அந்த கிராமத்திலேயே இந்த பசங்கள்லாம் தங்க வேண்டிய நிலைமையும் வந்துச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்களே, அலைபாயுதே நிகழ்ச்சியில ஒரு பெண் நினைத்தாள் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த பசங்கள்லாம் தினமும் அந்த ஆலமரத்தை கடந்துதான் கோயிலுக்கு போயாகணும். முத்து அந்த மரத்தடியில அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத வசந்தி தினமும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவரு சாப்பிடாம கொல்லாம அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதையும், சாயந்தரம் ஆனா மட்டும் அமைதியா சோர்வோட வீட்டுக்கு எந்திரிச்சு போறதையும் வசந்தி தினமும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இவருக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? நல்லா தான் இருக்காரு, நல்லா பேசுறாரு, கேக்குற கேள்விகள்லாம் பதில் சொல்றாரு, என்ன பிரச்சனையா இருக்கும்? பேசாம போய் நம்மளே என்னன்னு கேப்போம் அப்படின்னு அன்னைக்கு நினைச்சு வசந்தி முத்து உட்கார்ந்து இருக்கிற அந்த ஆலமரத்துக்கிட்ட போனாங்க. அண்ணா, அன்னைக்கு வழி சொன்னீங்கல்ல, என் பேரு வசந்தி, காலேஜ்ல இருந்து வந்திருந்தமே, ஏன் நான் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு வசந்தி கேக்க கேக்க முத்து அமைதியா அவங்கள பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தார். அண்ணா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னா, உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமா இருக்கு. ஏன், உங்களுக்கு வீடெல்லாம் இல்லையா, உங்க அம்மா அப்பாலாம் இல்லையா? இருக்காங்கம்மா, எனக்கு வீடு இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாமே இருக்குமா. ஆனா எனக்கு தான் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன்ன, என்னாச்சு உங்களுக்கு? எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையில தான் நானும் இப்ப இருக்கேன். என்ன நான் மாத்திக்க எனக்கு தோணவே இல்லை. என் மேல அன்பு காட்டுறதுக்கும் பாசம் காட்டுறதுக்கும் யாருமே இல்லை. இப்படி இருக்கும்போது நான் ஏன் என்ன மாத்திக்கணும், நான் ஏன் என்ன அழகாக்கிக்கணும், எனக்குன்னு ஏன் ஒரு வேலையை தேடணும், ஏன் நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடணும், இப்படியே ஜடமா உட்காந்துக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே, மூணா மனுஷினா எனக்கே உங்ககிட்ட வந்து அனுதாபப்பட்டு கேட்கணும்னு தோணுது. உங்க பெத்தவங்களுக்கு உங்க மேல அக்கறை இருக்காதா என்ன? அவங்களுக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு யார் சொன்னா? அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருத்தம் என்னன்னு தெரியும். எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். அவங்கதான் என்ன இப்ப வரைக்கும் நல்லா படிக்க வச்சு நல்லா ஆளாக்கிட்டு இருக்காங்க. என்னோட வெற்றி ஒவ்வொன்றுத்திலயும் எங்க அம்மாவோட வேர்வை துளிதான் மறைஞ்சு இருக்கு. வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் நிம்மதின்ற ஒன்னே கிடைக்கும். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே தெரியும். இல்லம்மா, நான் மனநிலை பாதிக்கப்பட்டவன்லாம் இல்ல. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எனக்கு அப்படி ஒரு பட்டத்தையே கட்டிட்டாங்க. சுயமா எந்திரிச்சு நிக்க முடியாம தடுமாறி போயிருக்கேன். எங்க அம்மா அப்பாக்கு கஷ்டத்தை என்னால கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்வேன், அது நீங்க செய்வீங்களா? சொல்லுமா, என்னையும் மதிச்சு என்கிட்ட வந்து பேசுறியே, அந்த நல்ல மனசுக்கு நீ சொல்லு, நான் கேக்குறேன் அப்படின்னு முத்து சொல்லும் போது வசந்திக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. வசந்தி முத்து கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம். அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. முத்தொன்ன, வாழ்க்கையில 1000 கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், இதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படலாமா? நீங்க சொன்ன காரணத்தெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு விஷயமாவே எனக்கு படல. ஏன் தெரியுமா, நீங்க சொல்றதெல்லாம் விட நான் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன். நீங்கன்னு இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? பிரச்சனைன்னு சொல்றது கூட தகுதி இல்லாத பிரச்சனைகளை எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னு போய் கேட்டா அது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒப்பிட்டு பாக்கும்போது ஒரு விஷயமாவே இருக்காது. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு கூட பிறந்த அண்ணன் எல்லாம் இல்ல, உங்களை என் கூட பிறக்காத அண்ணனா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு பிரச்சனையா பாக்க முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பாரம் ஆக்கிக்காதீங்க. இங்க பாருங்க அண்ணா, எனக்கு வேற வேலை இல்லாம உங்கள்ட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கல, உங்ககிட்ட பேசி உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாச்சும் கொண்டு வரணும்னு தான் நான் உங்க முன்னாடி நின்னு இப்ப பேசிட்டு இருக்கேன். என்னவோ தெரியல, உங்ககிட்ட வந்து பேசணும்னு இன்னைக்கு எனக்கு தோணுச்சு. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
6: இல்லம்மா, 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே

யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் தனியா தான் இருப்பேன். என் மேல யாருக்குமே அக்கறை இல்ல, பாசம் இல்லைன்னு சொல்லி நானே என் மனச காயப்படுத்திக்கிட்டேன். தனியா இருந்து இருந்து இருந்து இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். தனிமை ரொம்ப கொடியதுமா. நீ என்ன மனுஷனா மதிச்சு இப்ப பேசிட்டு இருக்க, ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிலருக்கு நான் கண்ணுல கூட தெரிய மாட்டேன். நீயே சொல்லு, எனக்கெல்லாம் யாரு வேலை கொடுப்பா? நல்லா படிச்சிருக்கிறவங்களுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் போய் ஒரு கடையில வேலைன்னு போய் நிக்கிறேன் போய், இந்த ஊருக்காரவங்களே நான் மனநிலை சரியில்லாதவன், எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் சொல்லி என்ன வேலைக்கு போக விடாம பண்ணிருவாங்க. அதான் வீட்டுக்கும் பாரமா இருக்க கூடாது, யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாதுன்னு இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். எங்க அம்மா தான் பாவம், நான் பசி தாங்க மாட்டேன்னு எனக்காக சாப்பாட்ட கேரியர்ல கட்டிக்கிட்டு தினமும் இங்க வருவாங்க. நான் தான் வேணாமா, எனக்கு பசிச்சா நானே வந்துக்கிறேன், நீங்க எதுவும் சிரமப்பட வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவங்களுக்கு எப்பவுமே என்ன பத்தி தான் கவலை. அண்ணா, மனசுல பாரமா இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நம்பகமான ஒருத்தவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மன பாரம் எல்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லாரையும் அவ்வளவு ஈஸியா நம்பிட முடியாது. ஆனா உங்களை தேடி வந்து ஒருத்தவங்க இப்போ உங்களோட பிரச்சனையை கேக்குறாங்கன்னு வைங்க, அவங்கள மதிச்சு உங்களோட பிரச்சனைய நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த கேம்ப் முடியறதுக்கு இன்னும் ஒரு 25 நாளோ 20 நாளோ தான் இருக்கு. அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். உங்களுக்கு எதுவும் வேலை வாங்கி தரணுமா? நான் உங்களுக்கு உதவி பண்றேன். முதல்ல நீங்க உங்களை மாத்தணும். வேற புது டிரெஸ் போட்டுட்டு முகசவரம் பண்ணிட்டு நீங்க மாறினீங்கன்னு வைங்க, யாரும் உங்களை தப்பு சொல்லவே மாட்டாங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சும்மாவா சொல்றாங்க? முதல்ல உங்களை நீங்க மாத்திக்கோங்கண்ணா. நீங்க முதல்ல என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி முத்துவை கூப்பிட்டு வெளியிலயும் போனாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முத்துவை கூட்டிட்டு வெளியில போற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் வசந்தி அங்க இருந்து கிளம்பினாங்க. முத்துவை வசந்தி கூட்டிட்டு போறத ஊர்ல இருக்கிற ஒரு சிலர் பார்த்துட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அது எதையுமே வசந்தி காதலையே வாங்கிக்கல. ஒரு பெண் நினைத்தால் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: நம்ம தங்கச்சி மடத்துல இனி ஃபங்க்ஷன், பார்ட்டி, செலிப்ரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா மாத்த வந்தாச்சு பெஸ்ட் மம்மி. நாளை தங்கச்சி மடத்துல ஓபன் ஆகுது பெஸ்ட் மம்மி. நியூ லான்ச் பானை சாய் ஓபனிங் டே ஆஃபரா, ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் வாங்கினா ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் ஃப்ரீ. அதோட எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ் வின் பண்ண லக்கி டிரா கான்டெஸ்ட் இருக்கு. ஓபனிங் டே மட்டும் இல்ல, ஒரு மாசத்துக்கு ஆஃபரா. 600 ரூபாய்க்கு மேல ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கினா 200 கிராம் பனை அல்வா ஃப்ரீ. 3 பீசஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக் வாங்கினா 1 பீஸ் ஃப்ரீ. 1 லார்ஜ் பீஸா வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. 2 ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸா, எக் பஃப் பிளஸ் பனை சாய் 50 ரூபாய், சிக்கன் பாப்கார்ன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பிளஸ் பனை சாய் 199 ரூபாய். குவாலிட்டியில பெஸ்ட், டேஸ்டியில யம்மி. ஆல்வேஸ் பெஸ்ட் மம்மி. பெஸ்ட் மம்மி, யாகப்பா பள்ளி அருகில் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அலை பாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். வசந்தி முத்துவ ஒரு முடி திருத்தம் பண்ற கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு முத்துவுக்கு முதல்ல முக சவரத்தை பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போய் முத்துவுக்கு பிடிச்ச கலர்ல டிரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. தன்னை இவ்வளவு அக்கறையா ஒரு பொண்ணு கவனிச்சுக்கிறத பாக்கும் போது முத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. தன் கூட ஒரு தங்கச்சி இருந்திருந்தா எப்படி தன்னை கவனிச்சிருப்பாளோ அதே மாதிரி வசந்தி கவனிக்கிறத பாக்கும் போது அவருக்கு கண்ணே கலங்கிருச்சு. அம்மா, உன் வேலையை விட்டுட்டு எனக்காக நேரத்தை ஒதுக்குறியே, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா. என்னென்ன, மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றதுலதானே மனிதம் இருக்கு. என்னால ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் வந்தா எனக்கும் அது சந்தோஷம் தானே. உங்களுக்கு வேலையெல்லாம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, எங்க காலேஜ்லயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி தரேன். இல்லனா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லியும் ஏதாச்சும் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். எதுக்குமா உனக்கு சிரமம், என்ன ஒரு மனுஷனா இப்ப நிப்பாட்டி வச்சிருக்கியே, அதுவே எனக்கு போதும். எங்க வீட்டுல மட்டும் நான் இப்ப போய் நின்னு வை, எங்க அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ முதல்ல எங்க வீட்டுக்கு வா, எங்க வீட்டுல உன்னை நான் அறிமுகப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு வசந்திய கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கும் போனாரு. தன் கூட ஒரு பொண்ண கூட்டிட்டு வர்றத பாத்துட்டு முத்துவோட அம்மாக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது வரைக்கும் முத்து கிட்ட யாருமே பேசாம இருக்க ஒரு பொண்ணு அவரை நம்பி தைரியமா வர்றத பார்த்து கன்னத்துல கை வச்சபடி ஆச்சரியத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. தம்பி, முத்துவா இது? இந்த பொண்ணு யாருடா? மா, இவளும் உனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதாமா. கடவுளா பார்த்து இவளை என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு காமிச்சாரு. எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா என்னை எப்படி பார்த்துப்பாளோ அதே மாதிரி இந்த பொண்ணு இன்னைக்கு என்ன கவனிச்சா. வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் எல்லாம் சொல்லி என்ன ஒரு மனுஷனா இங்க நிப்பாட்டிருக்கா. ஒரு பொண்ணு மனசு வச்சா என்ன வேணாலும் பண்ணலாமா. வசந்தி, நீ உள்ள வா. வாமா, உள்ள உட்காரு, காஃபி போட்டு கொண்டு வர. இல்லம்மா, இருக்கட்டும். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வேலையா வெளியில வந்தேன், அந்த வேலை பாதியிலே இருக்கு. நான் அண்ணன்னு வீட்டுல விட்டுட்டு நான் இங்க போய் ஆகணுமா. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். எப்படியும் இந்த கேம்ப் முடிஞ்சு நாங்க கிளம்புவோம், அப்ப கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து அண்ணாவை பாத்துட்டு கிளம்புறேன். அண்ணே, பத்திரமா இருந்துக்கோங்க, என் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. எந்த உதவினாலும் எனக்கு நீங்க தயங்காம போன் பண்ணுங்க, சரியா? பத்திரமா இருக்கணும், எதையும் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. கஷ்டம்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிரும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. இருக்கிறது சின்ன வாழ்க்கை, அத முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வாழுங்க. இதுதான் உங்க தங்கச்சியா நான் உங்களுக்கு கொடுக்கற சின்ன அட்வைஸ். சரிண்ண, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அன்னையில இருந்து முத்துவோட வாழ்க்கையே மாறி போச்சு. யாரெல்லாம் அவர மனநிலை சரியில்லாதவர்னு சொல்லி காயப்படுத்தி பேசினாங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்னாடி தலை நிமிந்து ஒரு மளிகை கடையில உட்கார்ந்து கணக்கு எழுதுற வேலைய பார்க்க ஆரம்பிச்சாரு. அத பாக்கும்போது ஊர் மக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதிப்பும் மரியாதையும் முத்துவ தேடி வந்துச்சு. அவர்கிட்ட எல்லாரும் சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.0

0: செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு. முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள. சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஏய் மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லை. நம்ம ஃபோட்டோவை நெட்டில் போடுறது, மற்றவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பாக எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
0: நீ சொல்கிறது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம்.

0: 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஏதோ பிறந்தோம் ஏதோ உழந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்செல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. காயம் பட்டா உடனே ஆறக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு தெரியுமா? ஆனா அதுலதான் ஒரு விஷயமே, மொத்தம் மூணு உறுப்பு இருக்குது. அதுல முதல் உறுப்புன்னு பார்த்தா கல்லீரல். இயற்கையாவே நம்மளுடைய கல்லீரல் ஒரு சூப்பர் பவர் உள்ள உறுப்பு. ஏதோ ஒரு காரணத்தினால 70% டேமேஜ் ஆகுது அப்படின்னு அதை வெட்டி எடுத்துட்டா கூட மறுபடியும் வளரக்கூடிய ஒரு திறமையுமே வச்சிருக்குது. ரெண்டாவதா இருக்கிறது கார்னியா. என்னடா வித்தியாசமான உறுப்பு பேரா இருக்கே அப்படின்லாம் யோசிக்க வேணா, நம்மளுடைய கண் விழி படலம் தான். இதுல ஏதோ ஒரு சின்ன கீறல் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல 24-48 மணி நேரத்துக்குள்ளேயே சரியாகிருமா. மூணாவதா இருக்கிற மிக முக்கிய உறுப்புன்னு பார்த்தா அது நம்மளுடைய நாக்கு தாங்க. அதிக அளவுல ரத்த நாளங்களும் ரத்த ஓட்டமும் இருக்கிறதோட மட்டும் இல்லாம செல் வளர்ச்சி, அதிகமான உமிழ்நீர் சுரப்பு இருக்கிறதுனால நாக்குல காயம் ஏற்பட்டா கூட தன்னைத்தானே சரி செஞ்சுக்க கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்மளுடைய நாக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: குஷி மற்றும் திருடா திருடா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: இன்று குஷி மற்றும் திருடா திருடா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு

0: அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
1: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்று குஷி மற்றும் திருடா திருடா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் OSFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று குஷி மற்றும் திருடா திருடா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை FM அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நீ பிடிப்பட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
2: நல்ல தம்பி.
1: நல்ல தம்பி.

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டியை யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடுறேன்.

0: செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துகிட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியாக இருக்குது. இப்போ என் மச்சான் கூட எங்கள் ஊர்லேயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியாவில் வந்த ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம் கற்றுக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியாவில் நிறைய இருக்குது.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அடித்து தின்னும் புலிகள் உண்டு. ஆண்களுக்குள்ளே மான்கள் உண்டு, அடித்து தின்னும் புலிகள் உண்டு. யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ் யஹ

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. தமிழர் பெருமைய போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆடி எனக்கு வேண்டாம். குணமுள்ள ஒரு நல்லவரை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்க. ராணி வாழ் அதுதான் வழி. ராணி வாழ் அதுதான் வழி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது.
1: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
9: அறிவென்ன?

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் ஜூன் 27ஆம் தேதி கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள 7094439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம்
0: 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிராதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: குயிலே

இது பாய் ஓர்கள் யாக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய் ஓர்கள் யாக

நான் கொண்டு வந்தேன் நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் வினையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம்.

0: ஆப்ல வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. தமிழர் பெருமையை போன்ல ஸ்டேட்டஸா வச்சா மட்டும் போதுமா? நல்ல தமிழையும் பேசணும்ல. நல்லா பேசணும்னா தமிழ்ல நல்லா வாசிக்கணும். நம்ம பகுதி மாணவ மாணவிகளோட வாசித்தல் திறனை ஊக்குவிக்க வரும் June 27 கடல் ஓசை எஃப்எம் அலுவலகத்தில் தமிழ் வாசித்தல் போட்டி நடக்க போகுது. இந்த வாசிப்பு போட்டியில 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவ மாணவிகள் கலந்துக்கலாம். பிழை இல்லாம சிறப்பா வாசிக்கிற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசும் இருக்கு. கலந்துக்க விரும்புறவங்க வர June 26 7044439993 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல கடல் ஓசை அலுவலகத்துக்கு நேரில் வந்தோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு முக்கியம். தமிழில் வாசிப்போம், தமிழை நேசிப்போம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நல்லா மாட்டிக்கிட்டா, இவ்வளவு விட்டுறாதீங்க. ரெடியா?
2: ரெடி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மணவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கடுத்து ஏறிடும் அன்னாள் வந்திடும் அதிடும்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.